0: தான் வெற்றி பெற்றிருக்கு. 4-2 என்ற அடிப்படையில் ஹைட்டி 2 கோல்களை வந்து அடித்திருந்தது. அதே வேளை மொராக்கோ 4 கோல்களை அடித்து முன்னணியில் இன்று வெற்றி பெற்றிருக்கின்றது.
1: எனவே அந்த மேட்ச் முடிஞ்சிட்டு இங்கால பக்கம் வந்து இங்க பார்த்தோம்னு சொன்னா, ஸ்காட்லாந்து மற்றும் பிரேசிலுக்கு இடையிலான போட்டியும் கூட தற்போது நிறைவடைந்திருக்கிறது. அதிலும் கூட நாங்கள் முன்னமே சொல்லியிருந்தது போல பிரேசில் 3 கோல்களை பெற்றிருந்தது. 3-0 என்ற அடிப்படையில் இந்த போட்டியில் பிரேசில் வெற்றி பெற்றிருக்கின்றது. எனவே மொராக்கோ ஒரு பக்கம், பிரேசில் ஒரு பக்கம் என்று சொல்லி இரண்டும் வெற்றி அடைந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஃபீஃபாவில் இருக்கின்ற போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகமாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திகழ்கிறது. இன்று இதோட மேட்ச் எல்லாம் முடிஞ்சுதான் பாத்தீங்கன்னா சுரேகா, இல்ல 9 மணிக்கு இன்னும் 2 போட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் சவுத் கொரியாவுக்கான ஒரு போட்டியும், மெக்சிகோ மற்றும் செசியா நாட்டுக்கான போட்டியும் வந்து இடம்பெற காத்திருக்கின்றது. எனவே 9 மணிக்கும் 2 போட்டிகள் இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சிக்குள்ளே போக போகிறோம். 8:03. சரி, 2வது மனிதாளம் என்று சொல்லும்பொழுது நாங்கள் நேர்களையும் சந்திக்க காத்திருக்கின்றோம். யார் அந்த ப்ராப்ளம் போட்டி நிகழ்ச்சியூடாக, அதுக்கு முன்னதாக eastfm.co.com நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7,
0: அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241212, eastfm 7@gmail.com நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
1: சரி, நாங்கள் கால்நிலையம் ஒரு தரம் வெட்டி பார்த்திடலாம். வெளியே தற்பொழுது 23 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 24 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது.
1: சரி, இப்பொழுது நாங்கள் யார் இந்த ப்ராப்ளம் போடி நிகழ்ச்சிக்கான ரூல்ஸையும் நாங்கள் சொல்லிடுவோம். என்னன்னா, நாங்கள் 3 கூட்டுகள் தரப்போறோம். அந்த 3 கூட்டுகளை வைத்துக்கொண்டு யார் அந்த ப்ராப்ளம் என்று நீங்கள் தெரிந்தால் எங்களோடு இணைந்து சொல்லலாம். 4165444040 வாயிலாக
0: அந்த கூற்றை சொல்லிடுவோமா?
1: நிச்சயமா.
0: 20,000 மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைத்து ஒரே நாளில் பல பாடல்களை உருவாக்கும் அபார திறன் கொண்டவர் சிம்பொனி எழுதிய முதல் இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் என்ற பெருமையையும் பெற்றவர். இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விபூஷன் விருதையும் பெற்றிருக்கின்றார்.
1: அந்த 3 கூற்றுகளை மீண்டும் பார்த்தலாம். 20,000 மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைத்து ஒரே நாளில் பல பாடல்களை உருவாக்கும் அபார திறன் கொண்ட ஒருவர் சிம்பொனி எழுதிய முதல் இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் என்ற பெருமையும் பெற்றவர். 3வது கூற்று, இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விபூஷன் விருதை பெற்றுள்ளார். எனவே இந்த 3 கூற்றுகளையும் வைத்துக்கொண்டு யார் அந்த பிரபலம் என்று தெரிந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-5544404.

0: எட்டு மணி 9 நிமிடம் எஸ்எஃப்எம் வானிலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். யார் அந்த ப்ராப்ளம் போர்ட் நிகழ்ச்சியில் 3 கூற்றுக்களை கற்றிருந்தோம், அந்த கூற்றுக்களை வைத்துக் கொண்டு உங்களுக்கு தெரிந்தால் அழைக்கலாம். 4164440 இணைந்திருக்கும் நீர்களை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
0: எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். யார் அந்த பிரபலம் நினைக்கிறீங்க?
2: என்னுடைய மெமரி கலெக்டர் தான். 2004-2005 ஆண்டளவில் இது வெளிவந்தது. சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவோட வந்து சிவபுராணத்தை வந்து எங்களுடைய ராஜா சார் தான் ரெக்கார்ட் பண்ணி இருந்தார் அமெரிக்கால ப்ரோட்வீனர்ல. சோ வித்அவுட் ஃபர்தர் டவுட் இட்ஸ் ரியலி ராஜா.
0: இளைய ராஜான்னு சொல்லி இருக்கீங்க. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி
0: இணைந்து இருக்கோம். அடுத்த நேரம் முனைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம்.
3: குமார்.
0: குமார் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க?
4: நாங்களும்
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க என்ன பதிலோட வந்திருக்கீங்க?
0: இளையராஜான்னு சொல்லிருக்கீங்க. நன்றி அனுஷா இணைந்து கொண்டமைக்கு. இணைந்திருக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். நான் ராஜு ஸ்காபரோல இருந்து.
0: ராஜு எப்படி இருக்கீங்க?
5: நாங்க நலமா இருக்கோம். இப்ப என்ன பிரச்சனை? பேரை சொல்லலாமோன்னு தான் பிரச்சனையா இருக்கு. கேச போட்டுருவாருன்ற பயமா இருக்கு.
1: அப்படி சொல்ல வரீங்க, அப்ப வேற யாரையும் சொல்லி பாருங்க.
5: வேற யாருங்க? ராஜாயா தான்.
0: சரி, இளையராஜா தான் சொல்லி இருக்கிறீங்க. சரி பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
5: நன்றி. நன்றி.
0: நன்றி இணைந்திருக்கோம். இன்னொரு நேரம் இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம்.
6: வணக்கம். தேவகுமார். நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நலமா இருக்கு.
1: நீங்க யாரு நினைக்கிறீங்க?
6: இசைஞானி இளையராஜா
1: தான். இசைஞானி தான்.
0: சரி, நீங்களும் இளையராஜான்னு சொல்லிருக்கீங்க. சரி பார்க்கலாம். நன்றி தேவகுமார். இந்த கொண்டமைக்கு
7: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?

0: சொல்லியிருக்கிறீங்க. சரி, பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. இன்னொரு நேரையும் முனைத்துக் கொள்ளலாம் பாடலுக்கு முன்னதாக. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நான் மைந்தில சுதா இருக்கிறேன்.
2: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நன்றி. பார்க்கலாம், உங்களோட பதிலும் குறித்திருக்கிறோம். பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. 8:13 கூற்றுக்கள் கேட்டிருக்கிறோம். அந்த மூன்று கூற்றுகளையும் வைத்துக்கொண்டு யார் அந்த ப்ராப்ளம் எடுத்திருந்தால் நீங்களும் மலைக்கு 4164 4040 இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் சொல்லி ஏராளமான பதில்கள் வந்திருக்கின்றன. பார்க்கலாம், உங்கள் நீங்களும் அழைத்து சொல்ல 4164 4040.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ-ஸ்டெஃபன் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
3: பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகலவிதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசா. Dental Arts Clinic, 905-761-1181 அல்லது 647-884-9080.
4: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit நே பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908 5656, 416-908 5656.
5: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை, ஈஸ்ட் FM 102.7.

0: 8:26 மிஸ்டர் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். யார் இந்த பிரபலம் போர்ட் நிகழ்ச்சியின் பதில் சொல்லும் நேரம் வந்தாச்சு. அதுக்கு முதல் இன்னொரு நேரையும் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம். ஸ்காப்ரோ குமார்.
2: ஸ்காப்ரோ குமார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்க. நீங்க இருவரும்?
2: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். யாரு அந்த பிரபலம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: விடையும் சொல்ல போறோம். 20,000 மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைத்து ஒரே நாளில் பல பாடல்களை உருவாக்கும் அபார திறன் கொண்டவர். சிம்பனி எழுதிய முதல் இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் என்ற பெருமையை பெற்றவர். இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விபூஷன் விருதையும் பெற்றவர். இதை வைத்துக்கொண்டு யார் அந்த பிரபலம் என்று கேட்டிருந்தோம், யாராக இருக்கும்?
2: யாரு அப்படின்னு பார்க்கும்போது வேறு யாருமில்லை, நமது இசைஞானி இளையராஜா என்பதுதான் சரியான பதிலாக இருக்கின்றது. இளையராஜா சிறு வயதிலேயே தனது கிராமமான பண்ணைபுரத்திலிருந்து பல கிலோமீட்டர்கள் நடந்து சென்று இசையை கற்றிருக்கின்றாராம். அந்த காலத்தில் வசதிகள் குறைவாக இருந்தாலும் கூட இசை மீதான ஆர்வம் மட்டும் அவருக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. திரைப்பட பாடல்கள், பின்னணி இசை, பக்தி பாடல்கள், நாட்டுப்புற இசை என சேர்த்து 20,000 அதிகமான பாடல்களுக்கு இசையமைத்துள்ளார் அப்படின்னு கூறப்படுகின்றது.
0: 1993 ராயல் பில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவுடன் இணைந்து முழுமையான சிம்பனி ஒன்றை உருவாக்கிய முதல் இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் என்ற பெருமையை பெற்றவர் இசைஞானி. சில நேரங்களில் ஒரு திரைப்படத்திற்கான முழு பாடல் மட்டுக்களையும் ஒரே நாளில் உருவாக்கியும் இருக்கிறாராம் என்றும் அவருடன் பணியாற்றியவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இளையராஜா பாத்தீங்கன்னா மேற்கத்திய இசை நொட்டேஷன்களை வந்து நேரடியாக எழுதக்கூடிய அரிதான இந்திய இசையமைப்பாளர்களில் ஒருவர் என்றும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. எனவே இன்று யார் அந்த பிரபலம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்கள் அழைத்து வந்த அந்த பிரபலம் இசைஞானி இளையராஜா. இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் பல்வேறு பகுதிகளிலும் பணியின் போது காவல்துறை உத்தியோகத்தர்கள் உயிரிழக்கின்ற மற்றும் காயமடைகின்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளமை தொடர்பில் மாகாண முதல்வர்களின் குழுவான கூட்டமைப்பு அவையில் விவாதிக்கப்பட வேண்டும் என ஆன்டாரியோ முதல்வர் ஜாக் ஃபோர்ட் அழைப்பு விடுத்துள்ளார். இவ்விடயத்தை வலியுறுத்தி கூட்டமைப்பு அவையின் தற்போதைய தலைவரான பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் மாகாண முதல்வருக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ளதாகவும் முதல்வர் ஜாக் ஃபோர்ட் கூறியுள்ளார்.
2: தமிழ்நாடு அரசு மற்றும் பிரதிநிதிகள் தொடர்பில் அவரூதுகளையும் ஆபாச கருத்துக்களையும் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறுகளை வெளியிட்டு வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுகவின் ஜென்சி குழுவின் ஒருங்கிணைப்பாளர்களிடமும் விசாரணை இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் தம்மை விமர்சிப்போரை அடக்குவதற்கு தாவேக அரசு முயற்சிப்பதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி சாடியுள்ளார். போலீசாரை வைத்து அச்சுறுத்த நினைத்தால் திமுக பார்த்துக் கொண்டிருக்காதென எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரித்துள்ளார்.
1: இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கக் கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை ஜூலை 6ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அதேவேளை பொது நிதியை செலவழித்து பெற்றோரின் நினைவுச் சின்னங்களை அமைத்த குற்றச்சாட்டில் 15க்கும் மேற்பட்ட தடவைகள் நீதிமன்ற விசாரணைகளை கோட்டாபய ராஜபக்ஷ தவிர்த்ததாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன.
3: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, KM Business .ca.
0: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 to June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
2: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்,
4: என்னது
3: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 Passmore Avenue Unit 28, 647-656-5690, 647-656-5690.
7: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: நேரம் 8:42, ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நம்ம ஊர் ஈவினிங் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
9: நாங்கள் இந்த பொழுதில் சரிகா மியூசிக் ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸின் 25th ஆண்டு விழா ஜூன் மாதம் 28th இடம்பெற இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான நியூயார்க் ராஜா எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவருடன் பேசி இந்த நிகழ்ச்சியை பற்றிய விவரங்களை கேட்டறிய போகிறோம். வணக்கம் நியூயார்க் ராஜாவர்களே.
10: வணக்கம் இசைஎஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும், உங்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க?
9: வணக்கம், நல்ல சுகமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
10: சௌக்கியம், நல்லா இருக்கேங்க. பிஸியா இருக்கேன், பட் நல்லா இருக்கு.
9: சரி, சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சி பற்றிய விவரங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
10: முதல்ல இங்க இருக்கிற தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மிகுந்த மரியாதையான ஒரு வணக்கம். தமிழுக்கும் தமிழ் கலைக்கும் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் இசைக்கும் நடனத்துக்கும் நீங்க எல்லாரும் கொடுக்கிற அபரிமிதமான ஒரு மரியாதை. கிட்டத்தட்ட 26 வருஷமா நான் இங்க இருந்துட்டு வியந்துகிட்டு இருக்கேன். நானும் ரொம்ப மரியாதை இசை பற்றி, இசை கலாச்சாரம் நடனம் போன்றவர்களுக்கும், இசை கலைஞர்களுக்கும் நடன கலைஞர்களுக்கும் நீங்க கொடுக்கிற மரியாதைக்கு என்னுடைய பெரிய வணக்கம். 25 வருஷமா சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், சின்ன வயசுல நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன், பட் கொஞ்சம் சீரியஸா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது 2001 இங்க வந்த பொழுதுதான் விளையாட்டா ஒரு ஸ்டூடெண்டோட ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல நிறைய நல்ல இசை கலைஞர்களாக முறையா படிச்சிருக்காங்க. சினிமா சங்கீதம் தான், கீபோர்ட்லயும் கிட்டார்லயும் சொல்லி கொடுத்தேன். கிளாசிக்கல் மியூசிக் வந்து எல்லாருக்கும் வரமா கிடைக்காது, ஆனா சினிமா இசை எல்லாரும் ரசிக்க முடியும். எல்லாமே நல்ல இசை தான். சோ சினிமா இசையிலையும் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் கிளாசிக்கல் மியூசிக்ல சம்பந்தப்பட்டும் இருக்கு, வெஸ்டர்ன் மியூசிக்ல சம்பந்தப்பட்டும் இருக்கு. ஸோ சின்ன வயசுல இருந்து மறுபடி நான் சங்கீதம் படிச்சதுனாலையும் நிறைய பெரிய பெரிய இசை அமைப்பாளர்களோடையும் பெரிய பெரிய சிங்கர்ஸோடையும் நான் ஒர்க் பண்ணினதுனாலையும் அந்த குழுக்கள்ல நானும் இருந்து இசை நிகழ்ச்சிகள் நடத்தியும் விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த முறைப்படி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதான். ஸோ இன்னைக்கு 25 வருஷம் அப்படி கண்ணு வைக்கிற மாதிரி.
9: 25 ஆண்டு காலம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 25 ஆண்டு காலமாக எத்தனையோ கலைஞர்களை பயிற்றுவித்து அவர்களையும் ஒரு பாடல்களாக ஒரு கலைஞர்களாக மாற்றிய உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, இப்போ இந்த நிகழ்வு பற்றிய விவரங்கள், இங்கே பங்கு பெற்ற இருக்கும் கலைஞர்கள் பற்றியும் எந்த திகதியில் எத்தனை மணிக்கு எங்கே இந்த நிகழ்வு பற்றிய விவரங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா?
10: கண்டிப்பாக. June 28 வர்ற ஞாயிற்றுக்கிழமை இட்டோபிக்கோ மைக்கேல் பவர் ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. இந்த ஷோல ஆக்சுவலா பாலு சார் நமக்கு எல்லாருக்கும் பிடித்த பாடும் இல்லா பாலு அவர்களை போலவே பாடக்கூடிய ஒரு அருமையான பாடகர் மகாராஜபுரம் ராமூனு பேரு. நிகழ்ச்சியில சிறப்பா ஒரு சிறப்பு பாடகராக கலந்துக்கிறதுக்காக துபாயில இருந்து கிளம்பிட்டாரு. நாளை காலையில 10 மணிக்கு டொரண்டோ வந்து அடைவார். 25 வருஷங்கள்ல போன பல வருஷங்கள்ல உன்னிகிருஷ்ணன்ல இருந்து சுசீலாமால இருந்து தேவன் கிருஷ்ண முகேஷ் நம்மளுடைய பாடகர் யூரோப்ல இருந்த நிரூஜன் இந்த மாதிரி நிறைய பாடகர்கள் நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு பாடகர்களாக வந்திருக்காங்க, வந்து பாடியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸோட பாடியிருக்காங்க. சிங்கர்ஸ் எல்லாரும் சென்னையில இருந்து வந்து இங்க இருக்கிற ப்ரொஃபஷனல் ஆர்கெஸ்ட்ராவோட பாடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம். அதே சமயம் பட் ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க வந்து பாடுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். காரணம் என்னன்னா அவங்க என் மேல இருக்கிற மரியாதையிலையும் அன்புனாலையும் என்னுடைய நட்புனாலையும் இதுக்காக ஒத்துக்கிட்டு வந்து பாடியிருக்காங்க. சுசிலாமா வந்து பாடுறத விட இதுக்கு மேல நமக்கு வேற என்ன பெருமை கிடைக்க முடியும் இல்லையா? அந்த விதத்துல எல்லா ஷோஸ்லயும் இங்க இருக்கிற நிறைய நல்ல சிங்கர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்று பாடிட்டு வராங்க. குறிப்பா சொல்லணும்னா எல்லாருக்கும் அறிமுகமான பிரபா, சரிகா, மகிஷா, நந்திதா, சாயிசன், அஜீஷ், இப்படி பல பாடகர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிகள்ல சிங்கர்ஸாக வந்து பாடிட்டாங்க. நிகழ்ச்சியில ராமு இந்தியால இருந்து வர்றது, சென்னையில இருந்து வர்றது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இவருடன் இணைந்து பிரபா பாட போறாரு, நந்திதான் ஒரு பாப்புலரான சிங்கர் இருக்காங்க அவங்க பாட போறாங்க, சரிகா பாட போறாங்க, அஜீஷ் பாட போறாரு, ஷெனால் ஷெனாயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குட்டி பொண்ணுங்க அதுல அந்த ஷெனாயா பாடினதை கேட்டு மொத்த அரங்கமுமே ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு ஷோல பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அவங்களும் பாடுறாங்க. ஸ்ரீ அண்ணா தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினாரு. அந்த நிகழ்ச்சியில ட்ரம்ஸ் சுரேஷ், மகேஷ் இவங்களும் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல கலைஞர்கள். அவங்க இந்த வாட்டி நம்ம ஷோல நமக்கு ஒரு பக்கபலமாக இருக்க போகிறார்கள்.
9: எனவே சரிகா மியூசிக் ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸின் 25வது ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நியூயார்க் ராஜாங்களோடு இணைந்து இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு
10: ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. இது வந்து அனுமதி இலவசம். ஸோ June 28 சண்டே இட்டோவிகோல மைக்கேல் பவர் ஸ்கூல்ல முடிஞ்சா எல்லாரும் வந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு மிக்க மிக்க நன்றி. இசைஎஃப்எம் நிறுவனத்தில் உள்ள உங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நன்றி. தேங்க்யூ.
9: நன்றி. வணக்கம். நன்றி. 8:49 இஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: 8:54 நாங்களும் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு விஷயங்களை பார்த்தலாம்.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் ஒரு சதத்தினால் குறைவடைய இருக்கின்றது.
0: காலநிலையை பார்த்தோம் என்று சொன்னால் தற்போதைய வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ், சூழ்நிலை 23 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் ஆரம்பிக்கின்ற இந்த மழை நாளை முழு நாளுமே மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் எதிர்கூறப்பட்டிருக்கின்றன. இன்று நள்ளிரவு பொழுது 15 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. மற்றும் 1 மில்லிமீட்டருக்கான மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் எதிர்கூறப்பட்டிருக்கின்றன. மற்றும் நாளைய தினம் காலை வேளை 16 டிகிரி செல்சியஸ், மதிய பொழுது 18 டிகிரி செல்சியஸ், மாலை வழியில் 16 டிகிரி செல்சியஸ், மற்றும் இரவு வழிகளில் 15 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலையாக மதிய பொழுதுகளில் 18 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகிறது. முழு நாளுமே ஒரு மழையுடன் கூடிய ஒரு நாளாக நாளைய நாள் அமையப்போகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தினர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சுரேகா ரூபன்,
0: நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.

0: வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஸ்டேஷன் வித் தி பெஸ்ட் மியூசிக். This East FM. It's East FM. Feel the power. Feel the bass. 102.7 FM.
1: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். ஜூன் 21 ஞாயிறு கொடியேற்றம். ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. ஜூலை 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா. ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா. ஜூலை 3 வெள்ளி சப்பரம். ஜூலை 4 சனி தேர் திருவிழா. ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம். ஜூலை 6 திங்கள் பூங்காவனம். ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
2: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074.
5: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்தில் இருந்து வரும் வெங்கடப்பிடியல் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்தில் இருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474254332, 4162923220, 6479750524.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 முதல் ஜூலை 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபியர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
8: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
9: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பால அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421
6: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவணபவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
10: என்ன யோசனை?
11: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
10: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
12: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
13: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
14: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.
15: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.

0: You're listening to East FM 102.7
1: CJRK.

0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெபன் 102.7.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 தேதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன்

0: மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-1109.
1: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
2: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
1: Business vaithirupor matum business aarambipporukana business loan and business line of credit.
3: 10% down udan commercial mortgage.
1: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
3: 416-457-0651. Some conditions may apply. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீபா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீபா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-22.
5: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morningside & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881, 416-754-8881.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748 camsonics.com.
8: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
9: Everything you like, everything you need is found only here.
8: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

0: பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட் மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
2: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamiyil Yengum Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudhal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudhal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattrukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: நல்ல பாட்டு நாலு விஷயம்
5: FM 102.7 East FM.ca.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Stephen 102.7.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மற்றிய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: கோடை காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044. selassi.ca.
3: ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: Your favorite music on your favorite station 102.7 East FM.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
3: Hi-Fi Barbershop. சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. Hi-Fi Barbershop ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது Hi-Fi Barbershop. Ramesh 437-243-1719 437-243-1719
4: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
5: கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம், 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன் 6478182798 6478182798
2: Sunflower Furniture வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல் June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள Sunflower Furniture வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4-3-7-2-6-7-2-3-9-4-4-1-6-2-8-9-9-9-9-3
5: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் $30, $50, $75, $100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6-4-7-9-9-6-5-9-2-2 6-4-7-5-4-9-0-0-5-9
1: East FM 102.7 கேட்டாலே East FM 102.7

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: Prisha Law Professional Corporation.
2: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காயை தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தர்றேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: மீன் இறைச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷா இருக்கு, விலையும் குறைவு.
4: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
5: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுண்டு பாத்தீங்களா?
1: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச், ஸ்கார்ப்ரோ.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
11: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
12: This is Ingam, Gatecom Isai, East FM, eastfm.ca.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்டியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487. 416-371-1487.
9: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்சியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
10: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7.

Your radio, your music, FM 102.7 East FM.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

நாம் கேட்பதெல்லாம் நன்மை, நாம் நினைப்பதெல்லாம் நன்மை. என்றென்றும் எமக்காக மட்டுமல்லாமல் மற்றோருக்காகவும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை இறைவன் தர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிற இந்த நேரத்திலே இந்த இனிமையான காலை பொழுதில் எல்லோரும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அடுத்த ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். இறைவன் இயேசு இன்று நமக்காக பிறந்துள்ளார். நம் துயரங்களை துடைக்க பிறந்துள்ளார். நம் பாவங்களை மன்னிக்க பிறந்துள்ளார். நமது சுமைகளை தாங்க பிறந்துள்ளார். நமக்கு நல்வாழ்வளிக்க பிறந்துள்ளார். நம்மை மகிழ்விக்க பிறந்துள்ளார். நமக்கு வழிகாட்ட பிறந்துள்ளார். நம்மீது அன்பு செய்ய பிறந்துள்ளார். நம்மில் ஒருவராக, நம்மோடு ஒன்றாக, மனிதனாக பிறந்துள்ளார். அந்த தெய்வீக குழந்தையை வாழ்த்தி வணங்கி வரவேற்போம். நமது இல்லங்களில், நமது உள்ளங்களில் ஏற்று அளவிலா இன்பம் காண்போம். தெய்வமே குழந்தையாகி, குழந்தையே தெய்வமாகி, பெங்களூர் விவேக நகர் குழந்தையேசு திருதலத்தில் வீற்றிருக்கும் குழந்தையேசுவை ஆராதனை செய்து ஆனந்தமடைவோம். வாருங்கள்.

ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் தொடர்புகளுக்கு 416-824-1212.

ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் தொடர்புகளுக்கு 416-824-1212.

காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை புத்தம்பதிய காலை பொழுது ஒன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஸ்டெஃபம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி இனிமையான காலை வணக்கம்.

கனேடிய செய்திகள். வெளியில் வெப்பநிலை 17 பாகை செல்சியஸாக, உடல்நிலை 17 இருக்கிறது. இன்று முகில் கூட்டம் நிறைந்திருக்கும். மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன. 8 மணியின் பின்னர் 9 மணிக்கு அளவில் மழை பொழிவு ஆரம்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 1 முதல் 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாள் முழுவதும் முகில் கூட்டம் நிறைந்திருக்கும். அம்மாலை வேளையில் ஓரளவிற்கு சூரிய ஒளியை காணக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடரும் நாட்களுக்கான வானிலையை பார்த்து விடலாம். நாளை வெள்ளிக்கிழமை ஓரளவிற்கு சூரியனும் முயல் கூட்டமும் கலந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். 23 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாகவும், 27 உணர்நிலையாகவும் இருக்கும். சனிக்கிழமையை பொறுத்தவரையில் கூடுதல் வெப்பநிலையாக 23 பாகை செல்சியஸ் இருக்கும். பிரகாசமான சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 24 பாகை செல்சியஸோடு இருக்கப் போகிறது. 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது. திங்கட்கிழமை 26 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும், 29 உணரப்படும். செவ்வாய்க்கிழமை 26 பாகை செல்சியஸ், 32 உணர்நிலை கொண்டதாக இருக்கும். புதன்கிழமை 30 பாகை செல்சியஸ், 40 உணர்நிலையாக இருக்கும். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது. வியாழக்கிழமை 30 பாகை செல்சியஸ், 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும். 37 பாகை செல்சியஸ் உணர்நிலை கொண்டதாக இருக்கும். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 29 பாகை செல்சியஸோடு இருக்கப் போகிறது. 36 பாகை செல்சியஸ் உணர்நிலையாக இருக்கும். அன்றைய தினமும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை அதிகரித்திருக்கும். லேசான மழைத்தூறலுக்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதுதான் எதிர்வரும் நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனேடிய பிரதமரும் அமெரிக்க ஜனாதிபதியும் நேற்றைய தினம் தொலைபேசியில் உரையாடியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு முன்பாக இரு நாடுகளின் தலைவர்களின் உரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த உரையாடல் குறித்து மாகாணியின் அலுவலகம் எந்த விவரங்களையும் வெளியிடவில்லை. இந்த தொலைபேசி உரையாடல் குறித்து கனேடிய பிரதமர் அலுவலகம் ஒரு வரி அறிக்கையினை வெளியிட்டது. அதில் இரு தலைவர்களும் உரையாடிய விடயங்கள் குறித்து எந்த விவரங்களும் உள்ளடக்கப்படவில்லை. பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் மாக்கானியும் டொனால்டு ட்ரம்பும் இந்த மாதம் ஏற்கனவே சந்தித்திருந்தனர். ஆனால் இவர்களுக்கிடையில் முறையான உரையாடல் எதுவும் நடைபெறவில்லை. துருக்கி அதன் தலைநகரில் July 7 முதல் 8 வரை வருடாந்த நேட்டோ உச்சி மாநாட்டை நடத்துகின்றது. இந்த மாநாட்டிற்கு முன்பாக துருக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹாக்கன் ஃபிரிடன் இன்றைய தினம் கனடாவில் சுற்றுப்பயணம் ஒன்று மேற்கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான கனேடியர்கள் அமெரிக்காவை தொடர்ந்தும் சாதகமற்ற கண்ணோட்டத்தில் நோக்கி வருவதாக புதிய கருத்துக்கணிப்பு ஒன்று தெரிவித்தது. டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவின் மீதான உலகளாவிய நம்பிக்கை தொடர்ந்தும் சிறைவடைந்து வரும் நிலையில் பெரும்பாலான கனேடியர்களும் அமெரிக்காவை தொடர்ந்தும் சாதகமற்ற கண்ணோட்டத்தில் நோக்கி வருவதாக பியூ ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய கருத்துக்கணிப்பு தெரிவிக்கிறது. தமது ஆய்வில் வரக்கூடிய அனைத்து அளவீட்டிலும் கனேடியர்கள் அமெரிக்கா மீது விமர்சன கருத்துக்களை கொண்டுள்ளார்கள் என்பதை காண முடிவதாக குறித்த ஆராய்ச்சி மையம் அறிவித்தது. கனேடியர்கள் 33% பேர் மட்டுமே அமெரிக்காவை சாதகமாக நோக்குவதாக இந்த கருத்துக்கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. 2025 34% இந்த சரிவு காணப்படுவதாகவும், 2024 இதே கேள்வி கேட்கப்பட்ட போது 54% ஆதரவு இப்போது 33% வீழ்ச்சியடைந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வின்படி கணக்கெடுக்கப்பட்ட கனேடியர்கள் 35% பேர் மட்டுமே அமெரிக்கா ஒரு நம்பகமான கூட்டாளி என நம்புகிறார்கள். இந்த எண்ணிக்கை 2022 நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பின் போது 83% இருந்தது. தொடர் வரிகள் கனடாவை அமெரிக்காவின் 51st மாநிலமாக மாற்றுவது குறித்த டொனால்டு ட்ரம்பின் அச்சுறுத்தல்கள் மூலம் கனடா அமெரிக்க உறவை டொனால்டு ட்ரம்ப் பலமிழக்கச் செய்திருப்பதாக பலரும் கருத்து வெளியிட்டுள்ளார்கள். ட்ரொண்டோ நகரில் உயிரிழப்புகள் ஏற்படும் விபத்துகள் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உச்சத்தீட்டுள்ளன. ட்ரொண்டோ நகரின் வெகு கண்காணிப்பு கேமராக்களுக்கு தடை விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து உயிரிழப்பு ஏற்படுத்தும் விபத்துகள் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவு உச்சத்தீட்டியதாக அறிவிக்கப்படுகிறது. ட்ரொண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சோவ் இந்த தகவலை வெளியிட்டார். கிடைக்கப்பட்டுள்ள புதிய புள்ளி விவரங்கள் அதிர்ச்சி ஊட்டுவதாக ஒலிவியா சோவ் தெரிவித்தார். டாக்ஃபோர்டு அரசாங்கம் தானியங்கி வெகு கண்காணிப்பு கேமராக்களை தடை செய்த 6 மாதங்களில் ட்ரொண்டோ நகரில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் விபத்துகள் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உச்சத்தீட்டியதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. November 14, 2025 தானியங்கி வேக கட்டுப்பாட்டு அமலாக்க நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டதை அடுத்து வாகனங்களின் வேகம் அதனால் ஏற்படும் சாலை விபத்து மரணங்கள் குறித்து ஆய்வு செய்த அறிக்கை ஒன்றை நகரசபை நேற்று வழங்கியது. ட்ரோனோ நகரம் முழுவதிலும் 104 பல்வேறு இடங்களில் போக்குவரத்து முறைகளை நகரம் ஆய்வு செய்தது. December 2025 அனுமதிக்கப்பட்ட வேக வரம்பை விட குறைந்தது மணிக்கு 11 கிலோமீட்டர் கூடுதல் வேகத்தில் செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை 4 மடங்காக அதிகரித்துள்ளதை இந்த தரவுகள் காட்டுகின்றன. தானியங்கி வேக கட்டுப்பாட்டு அமலாக்க நடைமுறைகள் முடிவடைந்ததைத் தொடர்ந்து 2025 டிசம்பர் முதல் 2026 மே 31 வரையான இடைக்கால பகுதியில் ட்ரோண்டோ வீதிகளில் உயிரிழப்பு ஏற்படுத்தி 25 விபத்து சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
உலகக்கோப்பை பார்வையாளர்களின் வருகையாளர் நுழைவு விண்ணப்பங்களில் அரைவாசிக்கும் அதிகமானவை கனேடிய குடியரசுத்துறையால் நிராகரிக்கப்பட்டுள்ளன. 2026 ஆண்கள் ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர் ஆட்டங்களை கனடாவில் பார்வையிடுவதற்காக ஆயிரக்கணக்கான கால்பந்து ரசிகர்கள் நுழைவு அனுமதி கோரி விண்ணப்பித்த போதிலும் அவர்களில் அரைவாசிக்கும் குறைவானவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. இம்முறை பெரும்பாலான விண்ணப்பங்கள் கானாவில் இருந்து கிடைக்கப்பட்டதாக கனேடிய அகதிகள் குடியுரிமை துறை அறிவித்தது. கானா கால்பந்து ரசிகர்களிடமிருந்து கனடா குறைந்தபட்சம் 1,105 வருகையாளர் நுழைவு விண்ணப்பங்களை பரிசீலித்தது. இருந்தபோதிலும் அவற்றில் 11% சற்று குறைவானவை அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. June 17 டொரண்டோவில் பனாமா அணிக்கு எதிரான போட்டியில் கானா வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் கொலம்பிய ரசிகர்களுக்கு நிலைமை வேறாக இருந்தது. தென்அமெரிக்க நாடான கொலம்பிய அணி கனடாவில் இருந்த குழுநிலை போட்டிகளிலும் விளையாடவில்லை. இருந்தபோதிலும் அங்கிருந்து கிடைக்கப்பட்ட 1,630 அனுமதி விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றில் 69% அங்கீகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2025 November 14 முதல் இந்த வருடத்தின் March 31 வரையான காலப்பகுதியை உள்ளடக்கிய காலத்தில் 160 அதிகமான நாடுகள் மற்றும் பிரதேசங்களைச் சேர்ந்த கால்பந்து ரசிகர்களிடமிருந்து பெறப்பட்ட 17,000 வருகையாளர் விண்ணப்பங்களை கனேடிய குடிவரவுத்துறை பரிசீலித்ததாகவும் அவர்களில் 41% பேருக்கு மட்டுமே நாட்டிற்குள் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கனடியர்களின் பாதுகாப்பில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் கனடாவிற்கான கால்பந்து ரசிகர்களின் பயணத்தை முடிந்தவரை எளிதாகவும் சுமூகமாகவும் அமைக்க ஃபிஃபா உட்பட அனைத்து பங்காளிகளோடும் இணைந்து பணியாற்றி வருவதாக IRCC பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இம்முறை ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, குரோஷியா, நியூசிலாந்து போன்ற பல மின்னணு பயண அனுமதி தேவைப்படும் நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களின் வருகைக்கான அனைத்து விண்ணப்பங்களும் அங்கீகரிக்கப்பட்டன. சிரியா, உகண்டா, இலங்கை உட்பட நுழைவு அனுமதி தேவைப்படும் ஏனைய அனைவரின் விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டன. இந்த நிலையில் கனடாவிற்குள் நுழைய மின்னணு பயண அனுமதி தேவைப்படும் நாடுகளின் குடிமக்களுக்கு ஒப்புதல் விகிதம் 96% அமைந்திருந்தது. நுழைவு அனுமதி தேவைப்படுகின்றவர்கள் 32% ஒப்புதல் நிராகரிக்கப்பட்டது. 2026 ஃபிஃபா உலகக்கிண்ண கோப்பை தொடரில் கனடாவின் டொரண்டோ மற்றும் வன்கூர் நகரங்களிலும் அமெரிக்கா, மெக்சிகோ முழுவதும் உள்ள பல நகரங்களிலும் போட்டிகள் நடைபெற ஏற்பாடாக இருக்குமே குறிப்பிடத்தக்கது. ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு கனடா முதல் தடவையாக முன்னேறியது. கனடாவின் ஆண்கள் கால்பந்தாட்ட அணி வரலாற்றின் முதல் தடவையாக ஃபிஃபா உலகக்கிண்ண கோப்பையின் நாக் அவுட் சுற்றொன்றுக்கு முன்னேறி சாதனை படைத்திருக்கிறது. நேற்று நடைபெற்ற போட்டியில் சுவிட்சர்லாந்திடம் தோல்வியடைந்த போதிலும் கனடா அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. எதிர்வரும் 28 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் Group 32 போட்டிகளில் கனடா விளையாடுகிறது. இந்த ஆட்டத்தில் கனேடிய அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடா கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 7:23 நிமிடம்.
1: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 days a week, காலை 8 முதல் இரவு 8 வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 years அல்லது 160 kilometers பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 kilometers எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மை.

0: பிக்கரிங் ஹாண்டா வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552 416-508-9552
1: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, பிஷ் பொளிச்சது, பிஷ் நர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பொராட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.
2: ஊரில்
0: உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham & Steels, Red Building in உள்ளே 416-291-3232.
3: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: 7:30. இலங்கை செய்திகள். வடமாகாணத்தில் உள்ள 2 உள்ளூராட்சி மன்றங்களின் மக்கள் பிரதிநிதிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சபகச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் மற்றும் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் சுந்தரலிங்கம் காண்டிபன் ஆகியோர் அவர்களின் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மாநகர சபை மற்றும் நகரசபைகள் கட்டளை சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட தனிநபர் விசாரணைக் குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினை ஆய்வு செய்த ஆளுநர் சபகச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் மற்றும் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் சுந்தரலிங்கம் காண்டிபன் ஆகிய இருவரும் இந்த பதவிகளை வகிக்க தகுதியற்றவர்கள் என தீர்மானித்தார். அதற்கமைய இந்த பதவி நீக்கம் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளதோடு அவர்கள் இருவருக்கும் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர் பதவிகளில் இருந்தும் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சபகச்சேரி நகரசபை உபதவிசாளர் கிஷோரை பதவியிலிருந்து நீக்கியிருப்பது வெளிப்படையான அதிகார துஷ்பிரயோகம் என்றும் அது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்டுள்ள கடுமையான தாக்குதல் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்தார். உள்ளூராட்சி ஆணையாளரின் சுற்றறிக்கையினை விமர்சித்ததற்காக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை உபதவிசாளர் பதவியிலிருந்து மட்டுமன்றி நகரசபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்குவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் தொடர்ந்தும் நடத்தப்படாமல் இருக்கும் சூழலில் எதிர்ப்பு குரல்களை அடக்கவும் விமர்சகர்களை தண்டிக்கவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆளுநரின் அதிகாரங்களையும் அரசு அதிகாரங்களையும் பயன்படுத்தி வருவதாக நாமல் ராஜபக்சே குற்றம் சுமத்தினார். கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் இந்திய சாட்சிகள் இருவருக்கு அழைப்பாணி அனுப்புமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிச்சேவை ஆணைக்குழுவின் சுற்றறிக்கைக்கு அமைய வெளிநாட்டு சாட்சிகளுக்கு அழைப்பாணி அனுப்பும் நடைமுறையின்படி இந்த நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இந்த இரு சாட்சிகளையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என குற்றப்பிரதான திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்ததை அடுத்து கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுவந்தரகுடவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான ரோஹித ராஜபக்சே சுமார் 5 மணி நேரம் விசாரணைகளின் பின்னர் மத்திய குற்றப்பிரதான பிரிவிலிருந்து வெளியேறினார். மிரிகன பகுதியில் அமைந்துள்ள 2 நிறுவனங்களில் 19 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைக்காகவே அவர் இம்முறை அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ராகித நிர்மல ராஜபக்சே மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரண தொகுதி அமைப்பாளர் சரித் வசந்தகுமார பேசிங்க சிவில் வானூர்த்தி போக்குவரத்து அதிகார சபையின் கீழ் இயங்கும் வானூர்த்தி நிலையம் மற்றும் வானூர்த்தி சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் வருஷ ஹென்னதிகே அருணஸ்ரீ தச்சாத்ரங் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இவர்கள் இன்று கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. குற்றப்பலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டிருந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்மலின் தலைவரான நதுன் சிந்தக விக்ரமரன் எனப்படும் ஹரகட்டா காவல்துறையினரால் இல்லாமல் ஆக்கப்படுவதை தடுப்பதற்காகவும் தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி காலி பூசா அதி உயர் சிறைச்சாலைக்கு மாற்றாக வேறு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கும் புலனாய்வு நடவடிக்கைகளிலிருந்து அவரை விடுவிப்பதற்கும் உதவுவதாக கூறி கையூட்டில் கூறப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 2023 துபாயில் வைத்து ஹரகட்டாவின் மனைவியான மதுஷிகா மதுவந்தி என்பவரிடம் சந்தேக நபர்கள் கையூட்டல் கோரியதாக ஆணைக்குழு தெரிவித்தது. இந்த நபர்களினால் சந்தேக நபரின் மனைவியிடம் இருந்து ஆரம்பத்தில் 50 கோடி ரூபாய் கூறப்பட்டது. அதன் பின்னர் அந்த தொகை 20 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டு அதில் முற்பணமாக 12 கோடி ரூபாய் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக விசாரணைகள் மூலம் தெரியவந்தது. கைது செய்யப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்களும் கொழும்பு பிரதான நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் அரங்கேறிய தாஜுதீனின் மரணம் உயிர்த்து ஞாத தாக்குதல்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான குண்டுவீச்சுகளுக்கு பின்னணியில் அரசு அதிகார பின்னணிகளை கொண்ட ஒரு சிறிய குழு செயற்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நாட்டின் கடந்த காலங்களில் நிலவிய அநாகரிகமான அரசியல் மற்றும் நாடாளுமன்ற கலாச்சாரத்தை மாற்றி நாட்டை நாகரிகமான பாதையில் கொண்டு செல்வதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். கடந்த காலங்களில் நாட்டில் அச்சுறுத்தலாக விழுங்கி இலக்கத்தகடுகளற்ற வெள்ளைவான் கடத்தல்கள் மற்றும் வீடுகள் உடைக்கப்படுவதற்கு எதிராக போராடியவர்கள் கடத்தப்பட்ட சம்பவங்களை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி இவையாவும் சாதாரண சிவில் மோதல்கள் அல்ல என்றும் அரசியல் தேவைகளுக்காக அரசு அதிகாரங்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட அநாகரிகமான குற்றங்கள் எனவும் தெரிவித்தார். சிறைச்சாலையில் உள்ள முக்கிய போதைப் பொருள் வியாபாரி ஒருவருடன் நாட்டின் முன்னணி அரசியல் தலைவர்கள் 92 தலைவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியமை விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். குற்றவாளிகளை தண்டிப்பது பழிவாங்கல் அல்ல, மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையின் முக்கிய நோக்கமே நாட்டை நாகரிகமானதாக மாற்றுவது. இந்த நாடாளுமன்றம் மற்றவர்களின் தோலை உரிக்கும் இடமாக இன்றி விவாதங்களை நடத்தும் நாகரிகமான இடமாக மாற வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க அழைப்பு விடுத்தார். நாடாளுமன்றத்தின் செங்கோலை தூக்கிக் கொண்டு ஓடுவது வீரச் செயல் அல்ல, அது ஒரு அநாகரிகமான செயல் என ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களைப் போலின்றி தற்போதைய அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்குள்ளும் வழியிலும் புதியதொரு அரசியல் நாகரிகத்தை உருவாக்கி வருவதாகவும் அவர் கூறினார். கடந்த 3-4 தசாப்தங்களாக நாட்டின் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்கள் அரசியல்வாதிகளின் முழுமையான ஆதரவுடன் பாதுகாப்புடன் வளர்ந்திருப்பதாக ஜனாதிபதி குற்றம் சுமத்தினார். 80களில் சாதாரண ஆயுதங்களுடன் இருந்த குற்றக்குழுக்கள் இன்று அதிநவீன தானியங்கி துப்பாக்கிகளை கையாளும் அளவுக்கு சர்வதேச வலையமைப்பாக மாறியிருப்பதாக குறிப்பிட்ட அவர், இவற்றை ஒழிப்பது சில மாதங்களில் சாத்தியமற்றது என்றும் அரசாங்கம் இதற்கு கடுமையான மற்றும் நிலையான பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார். இலங்கையில் இருந்து போதைப்பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்றக்குழுக்கள் முழுமையாக வேரோடு பிடுங்கறியப்படுவார்கள் எனவும் அவர் உறுதியளித்தார். 1979 தற்காலிகமாக கொண்டுவரப்பட்டு கடந்த 46 ஆண்டுகளாக மக்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் வகையில் பயன்படுத்தப்பட்டு வரும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இந்த வருடத்திற்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும் எனவும் ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திற்கு பதிலாக மக்களின் மனித உரிமைகள் மற்றும் பேச்சு சுதந்திரத்தை பாதுகாக்கும் வகையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுப்பதற்காக மாத்திரம் வரையறுக்கப்பட்ட புதிய சட்டம் ஒன்று மிக விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். கடந்த அரசாங்கத்தினால் அவசர அவசரமாக நிறைவேற்றப்பட்ட இணைய பாதுகாப்பு சட்டம் தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறிய ஜனாதிபதி, மக்களின் ஜனநாயக உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த சட்டத்தின் முழுமையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியதாக கூறினார். தமது ஆட்சிக்காலத்தில் இதுவரை பொதுமக்களிடம் போராட்டங்களுக்கு எதிராக ஒருமுறை கூட நீர்த்தாரை பிரயோகமோ அல்லது கண்ணீர் பிரயோகமோ செய்யப்படவில்லை என்பதையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். உயிர்த்த ஞாறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரும் மனு மீதான விசாரணை நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹன் தபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது. மனுதாரரான கோட்டபாய ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் சில விடயங்களை முன்வைத்தார். உயர்த்த ஞாறு தாக்குதல் குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனக் டி சில்வா தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழு, முன்னாள் நீதிபதி அல்வீஸ் ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஆகியவற்றில் எந்தவொரு அறிக்கையிலும் மனுதாரரான கோட்டபாய ராஜபக்சவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. கடமை தவறியமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை முறல் மனுக்களை விசாரித்த 7 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் வழங்கிய தீர்ப்பிலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச குறித்து ஒரு வார்த்தையிலும் குறிப்பிடப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். ஷஹ்ரான் ஹாசிமின் தீவிரவாத செயற்பாடுகள் குறித்து 2017 முதல் புலனாய்வு பிரிவினர் தமக்கு தெரிவித்திருந்ததாகவும் அது தொடர்பில் விசாரணை கோப்பு காவல்துறையால் சட்டமாதிபர் தணிக்கிடத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தும் அதற்கெதிராக எந்தவொரு விசாரணையும் நடத்தப்படவில்லை என தெரிவித்த சட்டத்தரணி, அவ்வாறு பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டவர்களை தற்போது கோட்டபாய ராஜபக்சவை கைது செய்ய தயாராகி வருவதாகவும் கூறினார். எதிர் மனுதாரர்களால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அசாத் மௌலானாவின் வாக்குமூல பிரதியுடன் சில படங்களும் தாக்கல் செய்யப்பட்டன. பிள்ளையார் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருடன் கோட்டபாய ராஜபக்சே அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததை ஏற்றுக்கொண்ட சட்டத்தரணி, அந்த படங்கள் அரசியல் கூட்டங்களின் போது எடுக்கப்பட்டவை என தெரிவித்தார். அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது இவ்வாறான படங்களை எடுப்பது சாதாரணமான விடயம் என்றும் அதன் மூலம் மனுதாரர் உயிர்த்தியான தாக்குதலோடு தொடர்புடையவர் என சந்தேகிக்க முடியாது எனவும் சட்டத்தரணி கூறினார். சட்டமாதிபர் திணைக்கிடம் முற்றிலும் பழிவாங்கும் நோக்கோடும் தீய நோக்கத்தோடும் இந்த படங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சுவிட்சர்லாந்தின் அரசியல் புகழிடம் கோரிவாடும் அசாத் மௌலானா பிரித்தானியாவின் சேனல் 4 ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணல் மூலம் இலங்கை நீதித்துறை சிதைந்துள்ளதாக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். லசந்த விக்ரமசிங்க கொலை மற்றும் கடத்தல்கள் போன்ற அனைத்து குற்றங்களையும் ராஜபக்சவினர் மீது சுமத்த அசாத் மௌலானா செயற்பட்டுள்ள நிலையில் அத்தகைய ஒருவரின் கூற்றை அடிப்படையாக கொண்டு எமது கட்சிக்காரரை இவ்வாறு கைது செய்ய முடியும் என ஜனாதிபதி சட்டத்தரணி கேள்வி எழுப்பினார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பல குற்றங்களோடு தொடர்புடையதென அசாத் மௌலானா குறிப்பிட்டிருந்தாலும் அவரே அந்த கட்சியின் செயலாளராக பணியாற்றியவர் என்பதையும் சட்டத்தரணி சபையில் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களாயும் இந்த மனு மீதான மேலதிக விசாரணைகளை ஜூலை 6 வரை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:39.
2: என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையாள்தள, என்ன சொல்லி என்னை சொல்ல.

0: 7:45 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: ABS Mr. P. Singaraj
4: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
5: Who is the best? ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
6: Ganga Textiles and Fashion வழங்கும் க்ளோசிங் சேல். Sarees $400, Shalwars $500, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், செயின்ஸ் from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் Sale 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
7: Welcome to New Ocean Supermarket.
8: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காயை தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
9: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
8: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
9: மீரஜி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
8: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
9: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
10: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், ஸ்டெப்ஸ் கோட் அண்ட் ஃபின்ச், ஸ்காப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம். Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
11: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

அனைத்துலக செய்திகள். ஹோமோஸ் நீர்நிலையில் பயணிக்கும் அக்கப்பல்களிடம் ஈரான் எந்தவிதமான கட்டணங்களையோ காப்பீட்டு செலவுகளையோ அல்லது வேறு எந்தவிதமான கப்பத்தையோ கூறவோ அல்லது பெறவோ இல்லை என்று ஈரான் தன்னிடம் உறுதிப்படுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இதுகுறித்து தவறான செய்திகள் பரப்பப்படுவதாக தெரிவித்த அவர், ஈரான் அளித்துள்ள இந்த தகவல் பொய்யானது என்று தெரியவந்தால் பேச்சுவார்த்தைகள் உடனடியாக முடிவுக்க கொண்டுவரப்படும் எனவும் எச்சரித்தார். ஈரானுக்கு அமெரிக்கா எந்த பணமும் வழங்கவில்லை அல்லது அவர்களது முடக்கப்பட்ட பணத்தை விடுவிக்கவில்லை எனவும் டொனால்டு டிரம்ப் தெளிவுபடுத்தினார். அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஈரானின் பணத்தை கொண்டு அமெரிக்க விவசாயிகள் மற்றும் பணியாளர்களிடமிருந்து சோளம், கோதுமை, சோயா உள்ளிட்ட தானியங்களை வாங்கப் போவதாகவும், ஈரானுக்கு தேவையான உணவை அமெரிக்காவிலிருந்து மட்டுமே கொள்முதல் செய்யப்போவதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. 700 பேர் காயமடைந்திருப்பதாக அந்த நாட்டின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிகஸ் தெரிவித்தார்.

0: ஹொமோஸ் நீரிணை வழியாக அதிக எண்ணிக்கையிலான எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் வெளியேறியதை அடுத்து பிப்ரவரி மாத இறுதியில் ஈரான் போர் தொடங்குவதற்கு முன்னிய நிலையை விட எண்ணெய் விலைகள் சரிவடைந்துள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. உலகளாவிய அழகுபுகு உலாக பருதப்படும் பிரெண்ட் மசுகு எண்ணெயின் விலை சந்தை வர்த்தகத்தின் பீப்பாய் 72.24 டாலர்கள் என்ற குறைந்தபட்ச நிலைக்கு சரிந்தது. அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் மசுகு எண்ணெயின் விலை பீப்பாய் 1.3% சரிவடைந்து 69.41 டாலர்களாக பதிவானது. இது பிப்ரவரி 28 அன்று தெஹ்ரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்துவதற்கு முன்னிய நாளில் இருந்த எண்ணெய் விலையை விட குறைவானது என சுட்டிக்காட்டப்படுகிறது. ஈரானுடனான போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு பாதை அமைந்து அதனுடனான ஒப்பந்தம் இறுதியாக எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறிய ஜூன் மாத நடுப்பகுதியில் இருந்து மசகு எண்ணெய் விலைகள் 20% மேல் சரிவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேட்டோ பொதுச் செயலாளருடனான சந்திப்பின் போது இங்கிலாந்தின் அடுத்த பிரதமர் பதவிக்கு போட்டியிட வாய்ப்புள்ள ஆன்டி பர்ன்ஹாம் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் அலட்சியமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேக்கஃபில்டின் புதிய தொழிலாளர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்து தனது கருத்தை புதன்கிழமை செய்தியாளர்கள் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலாக அளித்த அமெரிக்க ஜனாதிபதி ஆன்டி பர்ன்ஹாமை பற்றி தனக்கு தெரியாது என்றும் அவர் தீவிர தாராளவாத கொள்கை கொண்டவர் என்று மட்டுமே தான் கேள்விப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். பர்ன்ஹாம் வடகடலில் எண்ணெய் மற்றும் எரிவாயு அகழ்வாராய்ச்சி பணிகளை தொடங்க மாட்டார் என தான் நம்புவதாகவும் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் சூடோவுடனான வெள்ளிமாளிகை சந்திப்பின் போது ட்ரம்ப் தெரிவித்தார். தொழிற்கட்சியின் தலைவராக கேஸ்டேமருக்கு பதிலாக போட்டியிட பரிந்துரைக்கப்படும் ஒரே நபராக பர்ன்ஹாம் உள்ள நிலையில் ஜூலை மாத நடுப்பகுதியில் அவர் இங்கிலாந்தின் அடுத்த பிரதமராகவும் பொறுப்பேற்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்த நிலையில் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் இருவருக்கும் இடையில் ஒரு சிக்கலான உறவை தோற்றுவித்திருப்பதாகவும் ஆரம்பத்திலேயே அமெரிக்காவுடன் ஒரு முரண்பாட்டு நிலையை கொண்டிருக்க வேண்டிய சூழலை இங்கிலாந்தின் புதிய பிரதமருக்கு அது ஏற்படுத்தியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

ஈஸ்டெஃபம் 102 தசமிழ் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஒரு புத்தகம் திறக்கும் போது 1000 உலகங்கள் திறக்கின்றன. வாசிப்பு என்பது ஒரு வேறு மனிதனின் மனதுக்குள் நுழைவது, ஒரு வேறு யுகத்தில் வாழ்வது, நம் அறிவை விரிவுபடுத்துவது. உலகின் வெற்றியாளர்கள் எல்லோரும் அதிகமாக வாசிக்கிறார்கள் என்கின்றன ஆராய்ச்சிகள். வாரன் பஃபெட் தினமும் 5 முதல் 6 மணி நேரம் வாசிக்கிறார். பில்கேட்ஸ் வருடத்திற்கு 50 புத்தகங்களை வாசிக்கிறார். ஆரம்பிக்க தேவையில்லை, 1000 பக்கங்கள், நாளொன்றுக்கு 10 பக்கங்களே போதும். வாசிப்பதால் மனிதன் பூரணமடைகிறான். வாசிப்பை நேசிப்போம்.

எட்டு மணி ஏழு நிமிடம். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். வெளியில் வெப்பநிலை 18 பாகை செல்சியஸாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 9 மணிக்கு பின்னர் மழைக்கான வாய்ப்புகள் படிப்படியாக ஆரம்பிக்கும். மதிய பொழுதில் 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியை நாம் காணக்கூடியதாக இருக்கும். நாள் முழுவதும் மழை மிகவும் சூழ்ந்திருக்கக்கூடிய நாளாகவும் மழை பொழிவுடன் கூடிய நாளாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று 1 முதல் 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியை தொடர்ந்து பெரும்பாகத்தின் பல பகுதிகளிலும் நாம் காணக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்த்துவிடலாம். நாளை வெள்ளிக்கிழமை ஓரளவிற்கு சூரிய ஒளியை காணக்கூடியதாக இருக்கும். 23 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாகவும் சனிக்கிழமையும் அதேபோன்ற நிலைமை இருக்கும். 26 பாகை செல்சியஸ் உடல்நிலை கொண்டதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 24 பாகை செல்சியஸாக இருக்கும். லேசான மழை துறலுக்கான வாய்ப்பு இருக்கிறது. உடல்நிலை 28 இருக்கும். திங்கள் 26 பாகை செல்சியஸ், 29 உடல்நிலை கூடுதலாக இருக்கப் போகிறது. சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை 26 பாகை செல்சியஸ், 32 உடல்நிலையாக இருக்கப் போகிறது. புதன்கிழமையை பொறுத்தவரையில் 30 பாகை செல்சியஸ், 40 பாகை செல்சியஸ் உடல்நிலை கொண்டதாக இருக்கும். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. 1 தேதி ஜூலை மாதத்தில் வியாழக்கிழமையும் 30 பாகை செல்சியஸ், 38 உணர்நிலையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 29 பாகை செல்சியஸ், 36 உணர்நிலையாக இருக்கும். ஆகவே படிப்படியாக நாங்கள் வெப்பநிலை அதிகரிப்பை இந்த வாரத்தில் இருந்து காணப்போகின்றோம். அதேவேளையில் அடுத்த வாரம் கூடுதல் வெப்பநிலை கொண்ட வாரமாக இருக்கும் எனவும் வானிலை எதிர்ப்பு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறலாக இருக்கிறது. கனேடிய பிரதமரும் அமெரிக்க ஜனாதிபதியும் நேற்று தொலைபேசியில் உரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு முன்பாக இரு நாடுகளின் தலைவர்களும் உரையாடியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த உரையாடலின் போது பேசப்பட்ட விடயங்கள் குறித்து பிரதமர் அலுவலகம் எந்த ஒரு தகவலையும் வெளிப்படுத்தவில்லை. இந்த தொலைபேசி உரையாடல் குறித்து ஒரு வரியில் பிரதமர் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதில் பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதியோடு பேசினார் என்கின்ற ஒரு விடயம் மட்டுமே சுட்டிக்காட்டப்படுகிறது. பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் போது மாக்கானியும் டொனால்டு டிரம்பும் சந்தித்திருந்தார்கள். இருந்த போதிலும் அவர்களுக்கிடையில் முறையான உரையாடல்கள் எதுவும் இடம்பெற்றிருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. துருக்கி அதன் தலைநகரில் July 7 முதல் 8 வரை நேட்டோ உச்சி மாநாட்டை நடத்துகிறது. இதில் இருநாட்டு தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த மாநாட்டிற்கு முன்பாக துருக்கியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கான் ஃபைடன் இன்றைய தினம் கனடாவிற்கான தனது பயணத்தை மேற்கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தில் உள்ள 2 உள்ளூராட்சி மன்றங்களின் மக்கள் பிரதிநிதிகள் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் மற்றும் வவுனியா மாநகரசபையின் முதல்வர் சுந்தரலிங்கம் காண்டிவன் ஆகியோரே பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். மாநகரசபை மற்றும் நகரசபைகள் கட்டளை சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட தனிநபர் விசாரணைக் குழுவினால் வழங்கப்பட்டுள்ள அறிக்கையினை ஆய்வு செய்த ஆளுநர் சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் மற்றும் வவுனியா மாநகரசபையின் முதல்வர் சுந்தரலிங்கம் காண்டிபன் ஆகிய இருவரும் குறித்த பதவிகளை வகித்துக்க தகுதியற்றவர்கள் என தீர்மானித்தார். அதற்கமைய அந்த பதவிகளிலிருந்து நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அவர்கள் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளதோடு அவர்கள் இருவரும் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர் பதவிகளிலிருந்தும் நீக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோமூஸ் நீரிணையில் பயணிக்கும் கப்பல்களிடம் ஈரான் எந்தவிதமான கட்டணங்களையோ காப்பீட்டு செலவுகளையோ அல்லது வேறு எந்தவிதமான கட்டணங்களை கூறவோ அல்லது பெறவோ இல்லை என தன்னிடம் உறுதிப்படுத்தியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தவறான செய்திகள் பரப்பப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர் ஈரான் வழங்கிய தகவல் பொய்யானது என தெரியவந்தால் பேச்சுவார்த்தைகள் உடனடியாக முடிவிற்கு கொண்டுவரப்படும் எனவும் எச்சரித்தார். ஈரானுக்கு அமெரிக்கா எந்த பணத்தையும் வழங்கவில்லை என்றும் அவர்களது முடக்கப்பட்ட பணத்தை விடுவிக்கவில்லை எனவும் டொனால்டு டிரம்ப் தெளிவுபடுத்தினார். அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஈரானின் பணத்தை கொண்டு அமெரிக்க விவசாயிகள் மற்றும் பணியாளர்களிடமிருந்து சோளம் கோதுமை சோயா உட்பட்ட தானியங்களை கொள்முதல் செய்யப்போவதாகவும் ஈரானுக்கு தேவையான உணவை அமெரிக்காவிலிருந்து மட்டுமே கொள்முதல் செய்யப்போவதாகவும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.

0: 8:16.
1: காட்டுக்கரு பண்பலை
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551. லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 9622 6475490059.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
6: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் பைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்போரோ, 6479804779.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அன்பு என்பது இந்த உலகம் இன்று வேண்டி நிற்கின்ற ஒற்றை சொல்லாக இருக்கிறது. Where there is love, there is life என்று சொல்வார் மகாத்மா காந்தி. அன்பு என்பது உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு செயல். நாம் யாரை நேசிக்கின்றோம் என்று சொல்வதை விட அந்த நேசிப்பை, அந்த பாசத்தை எப்படியாக வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. ஒரு அன்பான பார்வை யாரையாவது இன்றைய நாளில் தாங்கும். ஒரு அன்பான தொடுகை யாரையாவது அவர்களின் வலிகளில் இருந்து விடுவிக்கும். ஒரு அன்பான வார்த்தை யாரையாவது வீழ்ந்து கிடக்கின்ற நிலையிலிருந்து தூக்கிவிடும். அன்பை வெளிப்படுத்துவதற்காக நாம் காத்திருக்க கூடாது. அன்பை எப்போதெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நாம் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். ஏனென்றால் அன்பு செய்யும் உலகுதான் இன்று நாம் தேடுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசிய தேவையாக இந்த அன்பு இருக்கிறது. எல்லோரும் வேறு வேறு விடயங்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த அவசர உலகில் இன்று தேவையாக இருக்கின்ற மிகப்பெரிய விடயம் அன்பு. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படையான குணமும் இந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற அன்பான குணமாகத்தான் இருக்க வேண்டும். அன்பு செலுத்துதல் என்பது ஒரு கலை என்று சொல்வார்கள். ஆர்ட் ஆஃப் லவ் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் மிக முக்கியமானது. இது குறித்து தான் இன்று நாங்கள் பேசப்போகிறோம். இந்த ஆர்ட் ஆஃப் லவ் என்று சொன்னால் அதில் என்னென்ன விடயங்களை நாம் கவனம் கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வி வரும். அன்பு என்பது ஒரு உணர்வு அல்ல, அது ஒரு தீர்மானம், ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது அன்பு ஒரு எமோஷன் மட்டுமல்ல, அது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு தீர்மானம். நாம் நினைப்பது போல அன்பு என்பது எங்கள் மனதில் இருந்து எழக்கூடிய ஒரு உணர்வு அல்ல என்றும், அன்பு என்பது ஒரு வாய்ப்பு. நாம் யார் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று தேர்வு செய்கிறோமோ, அவர்கள் அன்பே இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட, எங்கள் மீது அன்பு செலுத்தாதவர்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் எங்களுடைய அன்புக்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். We choose them to love. ஆகவே அது ஒரு தீர்மானம், ஒரு ஸ்டேட்மெண்ட். நாங்கள் யாரை தேர்வு செய்கிறோம் அன்பு செலுத்துவதற்கு, அது எங்களுடைய எண்ணப்படி, எங்களுடைய தெரிவாக, எங்களுடைய செலெக்ஷனாக இருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். எங்களுடைய டிசிஷனாக அது இருக்கிறது. அடுத்ததாக 4 விதமான அன்பு இருக்கிறது. பொதுவாகவே நாங்கள் அன்பு என்று சொல்லுகின்ற போது காதலர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய அன்பை பற்றித்தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அது முதலாவது வகை அன்பாக இருக்கிறது. அடிப்படையாக காதலர்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பு ஆழமானதாக இருக்கும். காதல் வயப்பட்டிருக்கின்ற போது வெளிப்படுகின்ற அன்பு மிக ஆழமானதாக இருக்கிறது. அடுத்தது 2 நண்பர்களுக்கிடையில் ஏற்படக்கூடிய அன்பு, அதுவும் கூட மிக முக்கியமானது. அடுத்தது இந்த சுயநலம் இல்லாத அன்பு, எதையும் எதிர்பார்க்காமல் நாங்கள் அன்பு செலுத்தக்கூடிய விடயங்கள். 4வது எங்கள் குடும்பத்தின் மீது எங்களுக்கு ஏற்படக்கூடிய அன்பு. இப்படியாக ஒவ்வொரு விதமான அன்புக்கும் அதற்குரிய மதிப்பும் அதற்கான யுனிக்னஸ், தனித்தன்மையும் இருக்கிறது. இந்த 4 விதமான அன்பும் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருக்க வேண்டும். அப்படி 4 முறையிடத்தில் இருந்தால் அன்பு செய் உலகமாக, அன்பு செய் மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். சிலரிடம் இந்த 4 இல்லாமல் இருக்கலாம், சிலரிடம் இந்த 4 இருக்கலாம், சிலரிடம் இதில் ஏதாவது 2 அல்லது 3 இருக்கலாம். ஆனால் இந்த 4 இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உண்மையான அன்பில் சுதந்திரம், ஃப்ரீடம் நிறைந்திருக்கும். அதில் இந்த பொசசிவ் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான உடைமை குணம், எனக்கு மட்டும்தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த அன்பில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, நாங்கள் அன்பு செய்யக்கூடிய ஒருவர் எங்களை மட்டுமே அன்பு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். அதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு, நிறைய முரண்களுக்கு காரணமாக இருக்கிறது. வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, நண்பர்கள் வட்டத்திலும் சரி, இப்படியான பிழவுகள் வருவதற்கு காரணம் இந்த பொசசிவ்னஸ், உடைமை குணம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த அன்பு சுதந்திரமாக, ஃப்ரீடமாக இருக்குமாக இருந்தால் மிக முக்கியமானதாக, நாங்கள் அன்பை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு பிடித்தவர்கள், எங்களுக்கு மட்டுமே ஆனவர்கள் என்று நாம் சொந்தம் கொண்டாட நினைக்கின்ற போதுதான் இந்த அன்புக்குள் சிக்கல் வருகிறது. அதாவது தங்களுடைய ஆளுமைக்குள் தாங்கள் அன்பு செய்கின்றவர்கள் அல்லது தாங்கள் அன்பு வைத்திருக்கின்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலன் காதலியாக இருக்கலாம், சில வேளைகளில் நெருங்கிய நண்பர்கள் கூட அப்படித்தான். நட்பு வட்டத்திலும் இது நிறைய இருக்கும். என்னோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர் வேறு யாருடனாவது பழகினால் பிரச்சனை வந்துவிடும். காதலர்கள் அப்படி பழகுவது, மற்றவர்களோடு பேசுவது கூட பிடிக்காமல் இருந்தால் நட்பு வட்டத்திலும் கூட இந்த பொசசிவ்னஸ் என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. உண்மையான அன்பு என்பது அவருக்கு பிரியமானவரை அல்லது நேசி அவரை சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும், அந்த ஃப்ரீடத்தை கொடுக்க வேண்டும். அவர் யாரோடும் கதைக்கலாம், யாரோடும் அன்பு பாராட்டலாம். அந்த ஃப்ரீடம் இருக்கின்ற போதுதான் அது உண்மையான அன்பாக இருக்கும், அல்லது ஒரு விதமான செல்ஃபிஷ்னஸ் அந்த அன்புக்குள் வந்து விழுந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அந்த சுதந்திரத்தில் எந்தவித தலையீடும் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம். மற்றவர்களின் சுதந்திரத்தில் நாங்கள் மூக்கை நுழைக்காமல் அன்பு வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நாம் பிரியம் வைக்கக்கூடிய ஒரு நபர் உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு உயிர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது அவர் ஒரு பொம்மை அல்லது ஒரு விளையாட்டுப் பொருள் அல்ல. நாங்கள் சொல்வது போல ஆடுவதற்கு, நாங்கள் இயக்குவது போல இயங்குவதற்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் வேலை செய்யக்கூடிய ஒரு டோய் அல்ல. ஆகவே நாம் சொல்வதெல்லாவற்றிற்கும் தலையாட்ட வேண்டும். நாம் விரும்பியதை அவர்கள் விரும்ப வேண்டும். நாம் நினைப்பதை அவர்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய அடிமையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் சில வேளைகளில் அன்பு செலுத்த முற்படுகிறோம். அதற்கு நாங்கள் வெவ்வேறு பெயர் வைத்துக் கொண்டாலும் மற்றவர்களுடைய சுதந்திரத்தில் தலையிடுகின்ற அன்பு உண்மையான அன்பல்ல. ஆகவே அந்த மற்றவர்களுடைய சுதந்திரத்தில் தலையிடாத அன்பை நாம் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு என்பது ஒரு கலை, ஆர்ட். அதற்கு நிறைய பயிற்சி தேவை. அதாவது எப்படி ஒரு கலையை நாங்கள் பயின்று வெளிப்படுத்துவதற்கு நிறைய பயிற்சி தேவையாக இருக்கிறதோ, அதுபோல இந்த அன்பை பகிர்ந்து கொள்வதற்கும் அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கும் அன்பை பயிற்சி செய்ய வேண்டும். அது மிக முக்கியம். நாம் அன்பு செலுத்தும் நபரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அதே நேரம் எங்களை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அவரிடம் செலுத்தும் அன்பில் உண்மைத்தன்மை இருக்கிறதா? அது மிக மிக முக்கியமானது. அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடுகின்றோமா? என்னென்ன விதத்திலெல்லாம் அன்பு செலுத்துவதில் மாற்றங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது? எப்படியெல்லாம் நாம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது? அன்பை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அன்பு என்பது ஒரு கலை. அன்பு செயலற்றது அல்ல, அது எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியது. ஒருவரிடம் அன்பு செலுத்துகிறோம் என்றால் வெறும் வாய் வார்த்தையில் உன்னை எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி கடந்து விட முடியாது. அதை செயலில் காட்ட வேண்டும். அந்த செயல்பாடு மிக முக்கியம். வார்த்தைகளில் சொல்வதை விட எங்களுடைய ஆக்ஷன் மிக முக்கியம் என்று சொல்கிறார்கள். அந்த அன்பை எங்களுடைய செயல்களில் நாம் நிரூபிப்பது. அவர்களுக்கு பிடித்த விடயங்கள் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும், அது கடினமாக இருந்தாலும், அவர்களுக்காக அதை செய்கின்ற போதுதான் அது உண்மையான அன்பாக வெளிப்படும். அந்த உண்மையான அன்பின் ஆழத்தை, அதன் அகலத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் இதற்கும் தயாரான மனநிலையில் அன்பு செல்ல வேண்டும். ஆகவே இதற்கு தயாராக இருக்கின்றவர்கள்தான் உண்மையான அன்பை வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே வார்த்தைகளில் சொல்லி கடந்து போகாமல் செயல்பாட்டில் அன்பை வெளிப்படுத்துதல் என்பது மிக முக்கியம். அன்பு என்பது முழுமைத்தன்மையுடையது அல்ல. அதாவது எப்போதுமே நாங்கள் எதையும் மிக பெரிதாக முழுமையாக எதிர்பார்க்கிறோம். முழுமையான மனிதர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு பிடித்த மாதிரியாக எங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் இருக்க வேண்டும். நான் விரும்புகின்றது போல எல்லோரும் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கும். அதுபோலத்தான் அன்பும் அந்த முழுமைத்தன்மையோடு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். அது வாழ்க்கையில் எதுவுமே முழுமை இல்லை. ஆகவே இந்த முழுமைத்தன்மை என்பதை நாங்கள் எதிர்பார்க்காமல் இருப்பதே இந்த அன்பை புரிந்து கொள்வதற்கு மிக மிக முக்கியமானது. அந்த அன்பில் சில வேளைகளில் குற்றம் குறைகள் இருக்கலாம். ஆனாலும் அப்படியான குற்றம் குறைகளோடு அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளுதல் மிக இன்றியமையாதது. எப்போதும் நாம் அன்பு செலுத்தக்கூடிய ஒருவர் எல்லா விடயங்களிலும் முழுமை பெற்றவராக, ஒரு பெர்ஃபெக்ஷனான அல்லது ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்க முடியாது. வெவ்வேறு குறைகள் இருக்கும். அந்த குறைகளோடு இருக்கக்கூடிய மனிதரை அன்பால் ஏற்றுக்கொள்வது மிக முக்கியம். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், காதலன் காதலியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நாங்கள் பணி செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், எங்காக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் இந்த குறைகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கைக்கு இது அடிப்படையான ஒரு விஷயம். இந்த விடயத்தை நாம் புரிந்து கொண்டால், இந்த விடயத்தை பிராக்டிஸ் பண்ணி தொடங்கினோமாக இருந்தால் நிறைய விஷயங்களில் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர முடியும். எங்களுக்குள் ஒரு விதமான நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும், ஒரு நிறைவை ஏற்படுத்த முடியும். ஏனென்றால் காண்கின்ற இடங்களில் எல்லாம் குற்றங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த குற்றங்களின் மீது எங்களுடைய ஃபோக்கஸ் அல்லது குறைகள் மீது எங்களுடைய ஃபோக்கஸ் இருந்தால் இருக்கக்கூடிய நிறைகள் தெரியாதுயா. அடிக்கடி நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம், ஒரு வெள்ளைத்தாளில் கருப்பு புள்ளியை வைத்துவிட்டு காட்டுகின்ற போது எல்லோருக்கும் அந்த கருப்பு புள்ளி தான் தெரியும், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெண்மை தெரிவதே இல்லை. அதுபோல உலகத்தில் பலர் இருக்கிறார்கள், ஆனால் அந்த கருப்பை விட்டுவிட்டு பெரிதாக இருக்கின்ற வெண்மையை பார்வைக்குள் கொண்டு வருகின்ற மனநிலை அன்பின் அடிப்படை. அப்படியான அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு, அன்பை புரிந்து கொள்வதற்கு, அந்த குறைகளை குற்றங்களை தள்ளி வைத்துவிட்டு இருக்கக்கூடிய ஏனைய நிறைகளை பார்ப்பதும், அந்த குறைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற இயல்போடு ஒருவர் ஏற்றுக்கொள்வதும் மிக மிக இன்றியமையாதது. அதுதான் அன்பின் அடிப்படை என்று கூறப்பட்டிருக்கிறது. அன்பு பற்றி இன்று நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். வேர் தேர் இஸ் லவ் தேர் இஸ் லைஃப் என்ற மகாத்மா காந்தியின் வார்த்தையை நாம் மனதில் கொள்வோம். அன்பு என்பது உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு செயல். நாம் யாரை நேசிக்கிறோம் என்று சொல்வதை விட அதை எப்படி அவர்களிடம் வெளிப்படுத்துகிறோம் என்பது முக்கியம். எனவே அன்பான பார்வையொன்று இன்றைய நாளில் யாரையாவது தாங்கும். உங்களுடைய அன்பான ஸ்பரிசம் யாரையாவது அவர்களின் வலியின் வாழ்வில் இருந்து விடுவிக்கும். நீங்கள் பேசக்கூடிய ஒரு அன்பான வார்த்தை யாரையாவது மீண்டும் அவர்கள் வீழ்ந்திருக்கின்ற இடங்களில் இருந்து மீட்டுவிடும். எனவே அன்பை வெளிப்படுத்துவதற்கு காத்திருக்காதீர்கள், அன்பை வெளிப்படுத்த இப்போதே ஆரம்பித்து விடுங்கள். அன்பு செய்வோம், அன்பாலான உலகம் படைப்போம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7 காத்தலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.

0: 8:40 குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: பிஸ் டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியில் எங்களோடு காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று பெறுகின்ற போது அதை நாங்கள் அடமான கடன் பெறுகின்ற வங்கிகளிடமிருந்து அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். அதேபடி வெளியில் உங்களை போன்ற நிதி திட்டமிடல் ஆலோசகர்களிடமிருந்தும் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை தெளிவுபடுத்த முடியுமா?
2: இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று வரும் பொழுது உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கின்றது. ஒன்று வந்து நீங்கள் பேங்கிலே மோட்கேஜ் வைத்திருக்கும் பேங்கிலேயே அந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எடுப்பது. மற்றது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கக்கூடிய எம்மிடமிருந்து எடுப்பது. இதில் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுப்பதில் பல நன்மைகள் இருக்கின்றது. அதாவது வந்து ஓனர்ஷிப், எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் தான் ஓனர், ஆனால் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு பேங்க் தான் ஓனராக இருக்கின்றது. அடுத்தது வந்து கவரேஜ். கவரேஜ் வந்து நீங்கள் மோட்கேஜை பே பண்ண அந்த மோட்கேஜ் அவுட்ஸ்டாண்டிங் மோட்கேஜ் பேலன்ஸையே பேங்கில் உள்ள மோட்கேஜ் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுகிறது. அதே வேளை எங்களிடம் நீங்கள் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் நிரந்தரமாக ஒரு ஃபிக்ஸ் பீரியடுக்கு அப்படியே இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 மில்லியன் சொல்லிச்சுன்னா இந்த 1 மில்லியன் அமௌண்ட் வந்து எங்களிடம் எடுக்கும் பொழுது அது மாறாமல் இருக்கின்றது, ஆனால் பேங்கில் வந்து கட்டக்கட்ட அது குறைந்து கொண்டு போகின்றது. கொஸ்டன் வரும் பொழுது ஒரு 1 மில்லியன் இன்சூரன்ஸை பேங்கில் எடுக்கும் ப்ரைஸிலும் பார்க்க எங்களிடம் எடுக்கும் ப்ரைஸ் லெஸ் தேன் 50% ஆக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு மேல் 35 இயர்ஸ் ஓல்டுக்கு எங்களிடம் எடுக்கும் 500,000 மோட்கேஜ் வந்து $22 ஆகவும், ஒரு ஃபீமேலாக இருக்கும் பட்சத்தில் அது $16 a month ஆகவும் இருக்கின்றது. அதே நேரம் $1 million இன்சூரன்ஸை எங்களிடம் எடுக்கும் பொழுது அது $36 ஃபார் அ மேல் அண்ட் இட்ஸ் ஓன்லி $27 ஃபார் த ஃபீமேல். அதேவேளை நீங்கள் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜுக்கு 1 மில்லியனுக்கு நிச்சயமாக மோர் தேன் $100 பே பண்ண வேண்டி இருக்கின்றது. அடுத்தது போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டின்னு வரும்பொழுது நீங்கள் உங்களை இந்த வீடை விற்று இன்னொரு வீடுக்கு போவதாக இருந்தால், இல்லாட்டி உங்களுக்கு இனி இந்த மோட்கேஜ் பெய்டோ ஆகும் சந்தர்ப்பம் வந்தால் கூட, இந்த எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் அந்த கால பீரியட்டுக்கு அப்படியே இருக்கப் போகின்றது, ஆனால் பேங்க் ஆன் வந்து இல்லாமல் போகின்றது. அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம் மிகவும் முக்கியமான விடயம் வந்து அண்டர்ரைட்டிங். அண்டர்ரைட்டிங் என்று வரும்பொழுது நீங்கள் பேங்கில் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நிச்சயமாக ஃபுல் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் செய்து ஃபுல் மெடிக்கல் டெக்ளரேஷன் செய்யாமலே எடுக்கின்றீர்கள். அதாவது வந்து பேங்க் வந்து உங்களை அப்ரூவ் பண்ணுகின்றது என்னத்துக்கு சொல்லி சொன்னா, பிரீமியம் பே பண்ணுவதற்கு மட்டுமே ஒழிய அந்த கிளைமை எடுப்பதற்கு அவர்கள் அண்டர்ரைட்டிங் செய்வதில்லை. ஆனால் எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லி அண்டர்ரைட்டன் அப்ரண்ட். எனவே வி ஆர் ஒன்லி ஃபர்ஸ்ட் அப்ரூவிங் யூ டு கெட் த கிளைம், அதுக்கு பிறகுதான் உங்களுடைய மாதாந்த கட்டணம் எடுக்கப்படுகிறது. எனவே இந்த பல்வேறுபட்ட நன்மைகள் காரணமாக வெறும் 1 மில்லியன் இன்சூரன்ஸ் கவரேஜை வெறும் $27 a month உடன் எங்களிடம் நீங்கள் எடுக்க முடியும்.
0: நீங்களும் இதுபோன்று தெளிவான அறிவுடன் உங்களுடைய நிதி திட்டமிடலை மேற்கொள்வதற்கு ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: வேலை இழந்து விட்டீர்களா? Termination pay சரியாக இல்லையா? Severance package இல் பிரச்சனையா? Workplace harassment, unpaid wages, wrongful dismissal, constructive dismissal போன்ற employment law பிரச்சனைகளா? Drinking and driving, assault போன்ற criminal வழக்குகளா? Law Office of Vinod Kumari தொடர்பு கொள்ளுங்கள். 6477-665189, 6477-665189. Employment law வழக்குகள் தகுதி அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-665189.
4: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
2: 8:52.

வணக்கப்பவும். இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதில் சந்திக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திற கலையகத்தில் மதுமிதா. மற்றொரு பொழுதில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்வது ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ISFM.ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். புதிதோர் அழகான காலை இப்பொழுதை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். மலை முகில் இடையே தென்படக்கூடிய சூரிய ஒளிச்சத்திரம் இன்றைய காலை இப்பொழுதும் கூட இப்போது இருக்கின்றது. காலை 9:01 12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்க போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூன் மாதத்தின் 25 வியாழக்கிழமையின் காலை இப்பொழுது இன்றைய நாள் ஜூன் 25 பிறந்த நாள் திருமண நாள் விசேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக அமைய வாழ்த்துக்கள் நீங்கள் செய்கின்ற சீர்கள் சிறப்பாக நிறைவேறட்டும். முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாள் தொடர்ந்து அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

0: பதி தத்த தத்தம் சசகனி சபசனித பகவனி எங்கிருந்து
1: தைக்கிட்ட தைக்கிட்ட தைக்கிட்ட தைக்கிட்ட தேக்க தீமி தெரிக்கட்டும் தெரிக்கட்டும் தீம் தத்தா

9:10 நேற்று ஒன்று நாளின் முதல் பாடலில் கேட்டிருக்கின்றோம். இந்த இனிய காலை வேளையில் ஒரு சிந்தனை ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையில் மோசமான நேரம் நல்ல நேரம் என்பதே கிடையாது. உழைக்காமல் வருமனை இருப்பதுதான் கெட்ட நேரம் ஆகின்றது. நம் வாழ்வில் ஒவ்வொரு கணமும் அற்புத கணங்களாகத்தான் வந்து சேருகின்றன. அதை மோசமாக்கிக் கொள்வதும் நன்றாக உருவாக்கிக் கொள்வதும் எங்களது எண்ணங்களிலும் செயல்களிலும் தான் இருக்கின்றது என்பதை அழகாக இந்த சிந்தனை சொல்லி நிற்கின்றது. சில தருணங்களை நாங்கள் கெட்ட நேரம் என்று சொல்லி கடந்து சென்று விடுகின்றோம். அதே நேரம் நேரம் சரியில்லை என்று சொல்லி எங்களது முயற்சிகளையும் கூட நாங்கள் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கின்றோம். எதுவும் செய்யாமல் இருப்பது அந்த நேரம் மட்டும்தான் ஒரு கெட்ட நேரமாக எங்களது வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். நாங்கள் செயற்பாடுகளை முன்னெடுத்து தொடர் முயற்சிகள் அவற்றை செய்து கொண்டே இருக்கின்ற போது ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய அல்லது புதிய முன்னேற்றத்தை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான கணமாகத்தான் எங்களது வாழ்க்கையில் இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே எல்லோருக்கும் பொதுவான ஒன்று நேரம் மட்டும்தான். அது சமமாகத்தான் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்றது. அதை சரியாக ஒரு நல்ல நேரமாக மாற்றிக்கொள்வதும் இல்லை சரியாக இல்லாத அந்த கெட்ட நேரமாக மாற்றிக்கொள்வதும் நாங்கள் செய்யக்கூடிய செயல்களிலும் எங்களது எண்ணங்களிலும் மட்டுமே இருக்கின்றது என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாக நிச்சயமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கிடைக்கின்ற சமமான இந்த கணப்பொழுதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுதல் மிக அவசியமாகின்றது என்றும் கூட இந்த சிந்தனை எங்களுக்கு சொல்லி தருகின்றது. வாழ்க்கையில் மோசமான நேரம் நல்ல நேரம் என்பது கிடையாது. உழைக்காமல் வருமனே இருப்பதுதான் கெட்ட நேரமாகின்றது. நம் வாழ்வில் ஒவ்வொரு கணமும் அற்புதமாகத்தான் வந்து சேருகின்றது. அதை மோசமாக்கிக் கொள்வதும் நன்றாக உருவாக்கிக் எங்களது எண்ணங்களிலும் செயல்களிலும் தான் உள்ளது என்பதை அழகாக இன்றைய நாளின் காலை சிந்தனையாகவும் கூட சொல்லிக்கொள்ளலாம். சூரிய வெளிச்சம் கொஞ்சம் முகில் கூட்டங்களிடையே தென்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் முகில் தான் அதிகம் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு காலை வேளை. நேற்றிரவிலும் கூட கொஞ்சம் மழையை நாங்கள் சந்தித்திருந்தோம். இன்றைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்கின்றன. மதிய பொழுதில் தான் அதிக மழை இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. ஒரு 12 மணி அளவில் மழை அதிகமாக இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. காலை 11 மணியளவிலேயே மழை தொடங்கலாம். மெல்லிய தூறலாக தொடர்ச்சியாக தூறல் இருக்கும் என்பதைத்தான் காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. மொத்தமாக 5-10 மில்லிமீட்டர் வரையிலான மழைக்கான வாய்ப்புகளை நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதைத்தான் என்று கூறக்கூடியதாக இருக்கின்றது. மாலை பொழுதில் கொஞ்சம் முடியுடன் கூடிய மழையாகவும் கூட அது வரலாம். 16 தான் இப்போதைய உப்புநிலை, 16 தான் நாங்கள் உணர்கின்றோம். உப்புநிலை உயர்வு நேற்று போல இருக்கப் போவதில்லை. இன்றைக்கு வந்து 18 மட்டுமே வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 21 டிகிரி செல்சியஸை தான் நாங்கள் உணரப்போகின்றோம். பிற்பகலில் கூடிய உடனடியாக இரவில் 14-13 இரவின் உடனடியாகவும் கூட இருக்கும். பகல் பொழுதில் தான் சற்று அதிக மழைக்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. மாலை பொழுதில் தூறலாகத்தான் இருக்கலாம் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் கூறுகின்றன. 9:02 தான் சூரிய அஸ்தமனம் இன்றைக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்று இரவு தாண்டி நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலை வேளைதான் ஃபொக் பேச்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இப்போது கூறப்படுகின்றன. வெள்ளிக்கிழமை மதியம் மாலை பொழுதில் சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். 23 வரை நாளைக்கு வெப்பநிலை உயர்ந்து 26 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். வாரிறுதி முக்கியமான ஒரு வாரிறுதி. ஜூன் மாதத்தை நிறைவு செய்கின்றோம். நிறைவு வாரிறுதியாகவும் கூட வருகின்றது இந்த வாரிறுதி. 2026 முதல் அரையாண்டின் நிறைவு வாரிறுதியாகவும் கூட இருக்க போகின்றது. சமர் ஆரம்பித்து முதல் முழுமையான வாரிறுதி. எனவே இந்த சனிக்கிழமை பார்த்தால் 21-23 நேரப்படும் சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும் பகல் வேளை. ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். இடையில் கொஞ்சம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 22 வெப்பநிலை 25 உணரப்படும். திங்கட்கிழமை அடுத்த வாரம் 22-25 உணரப்போன்றோம். பிரதானமாக வெயில். செவ்வாய்க்கிழமை சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். 24-29 வரை உணரப்படும். அடுத்த வாரம் இந்த வாரம் போலல்ல வெப்பநிலை உயர்வு எங்களுக்கு கொண்டு வருகின்ற ஒரு வாரமாக இருக்கும். வெப்பமான நாட்கள் வருகின்றன. சமர் ஆரம்பித்த அடுத்த வாரத்தில் தான், அதுவும் அந்த அடுத்த வாரத்தின் நடுப்பகுதியில் இருந்த ஒரு சில நாட்கள், அதாவது புதன் வியாழக்கிழமைகள் எல்லாம் கடும் வெப்பத்தோடு இருக்கப் போகின்றது. அடுத்த புதன்கிழமை 37 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். அடுத்த வியாழக்கிழமை பொறுத்தளவில் 34 வரை உடல்நிலை உயர்வு இருக்கும். வெள்ளியும் அதே மாதிரி தான் 34 சொல்லப்படுகின்றது. எனவே அடுத்த வாரத்தில் தான் அதிக வெப்பத்துடன் கூடிய நாட்களை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்பதையும் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. 9:14 இருக்கின்றது. வியாழக்கிழமை காலை பொழுது கோடைக்கால விடுமுறையை எதிர்கொள்ளப் போகின்றன. எனவே அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயமாகவும் கூட இருக்கும். எனவே சந்தோஷமாக தொடர்ந்து வருகின்ற இந்த நாட்கள் உங்களுக்கு அமையட்டும் என்று சொல்லியும் கூட நாங்கள் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அலையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754.

0: The certificate course இன்றே பதிவு செய்ய அலையுங்கள் 416-292-2455. Fully online course, 100 hours guaranteed placement. Healthcare துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள் JRS College 416-292-2455. 416-292-2455.
1: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487. 416-371-1487.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998. 6478334998.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
4: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599. பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:28 ஆகியிருக்கின்றது. வியாழக்கிழமை காலை பொழுது இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை பார்க்கலாம். தாமதங்கள் சற்று குறைவாகவே காணப்படுகின்றது. தாமத நிலைமைகள் காணப்படுகின்றன சொல்லி பார்த்தால் 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் வயர்ஸ் ரோட் தாண்டிய இடங்களில் தான் வழக்கம் போல தாமதங்கள் காணப்படுகின்றது. மெடவல் ரோடை அண்மித்த பகுதி வரைக்கும் அந்த தாமத நிலைமைகள் குறைந்த அளவில் தான் இன்றைக்கு எதிர்கொள்ளப்படுகின்றன. அதன் பின்பு அதிக தாமதங்கள் இல்லாமல் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். டிவிபி தாண்டிய பகுதிகளில் தான் மீண்டும் வாகன நெரிசல்கள் சற்று எதிர்கொள்ளப்படுகின்றன. எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் 2 தடங்களிலுமே பேவியூ வரைக்கும் குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. பேவியூ தாண்டிய இடங்களில் கலெக்டர்ஸில் பாதஸ்ட் வரைக்கும் குறைந்த தாமதங்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாகவும் கூட இருக்கும். கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களிலிருந்தும் கூட வாகன நெரிசல்கள் காணப்படுகின்றன. கிப்ளிங் பகுதியில் சற்று உயர்கின்றது. மார்டின் கோ ரோட் வரைக்கும் தாமத நிலைமைகள் இருக்கின்றன. 401 வெஸ்ட் பவுண்டில் ஈஸ்ட் பவுண்டின் நிலைமைகள் மார்டின் கோ ரோட் பகுதியில் அதிகமான வாகன நெரிசல்கள் தான் எதிர்கொள்ளப்படுகின்றது. கிப்ளிங் வரைக்கும் தாமதங்கள் அதிகம் தென்படுகின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் மீண்டும் ஜேன் ஸ்ட்ரீட்டிலிருந்து கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் கூட கலெக்டர்ஸில் தாமதங்கள் உயர்கின்றது. இந்த வேளையில் பாதஸ்ட் பகுதியில் இருந்து டிவிபி வரைக்கும் கூட வாகன நெரிசல்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஈஸ்ட் பவுண்டிலும் டிவிபி சவுத் பவுண்டை பார்த்தோம் சொன்னால் 401 ஆரம்பிக்கின்ற தாமத நிலைமைகள் இடையிடையில் அதிகரித்தாலும் சற்று குறைவாகத்தான் காணப்படுகின்றது. பேவியூ வரைக்கும் எக்லிங்டனுக்கு முன்னர் ஆரம்பிக்கின்ற தாமத நிலைமைகள் டிவிபி நோர்த் பவுண்டில் யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் காணப்படுகின்றது. 404 சவுத் பவுண்ட் சற்று அதிக தாமதங்களை தான் கொண்டிருக்கின்றது. பிஞ்சிலிருந்து 401 வரைக்கும் வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கக்கூடிய நிலைமைதான் இப்போது தென்படுகின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளலாம். 9:30 இன்றைய நாள் ஜூன் மாதம் 25 தேதி என்ன நாள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் சொன்னால் கலர் டிவி டேயாக இன்றைய நாளைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை மட்டுமே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எந்த மாதிரியான ஒரு விடயத்தை பார்த்தாலும் அது கருப்பு வெள்ளை பிக்சர்ஸாக தான் எங்களுக்கு அந்த தொலைக்காட்சியிலே தென்படுகின்ற நிலைமை இருந்திருக்கின்றது. ஆனால் இப்போது நாங்கள் வண்ணமயமாக எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லா விடயங்களையும் இந்த டிவிகளில் பார்த்து மகிழ்கின்றோம் என்று சொன்னால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பின் விளைவாகத்தான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்று சொல்லித்தான் நாங்கள் அதனை பாராட்டுதல் அவசியமாகின்றது. வாழ்க்கை ஒரு பிரகாசமான வண்ணமயமான ஒரு வாழ்க்கையாக இப்போது மாறுவதற்கான ஒரு காரணமாகவும் கூட அந்த கண்டுபிடிப்பு தான் அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். முக்கியமான ஒரு சில நிகழ்வுகள் இங்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றன. 1928 தான் ஒரு ஸ்காட்டிஷ் இன்வென்டர் ஜான் லாஜி பயர்ட் என்று சொல்லி அவரது பெயரை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்தான் இந்த வண்ண தொலைக்காட்சியின் தந்தை என்று சொல்லி கண்டிப்பாக பார்க்கப்படுகின்றார். இவர் வந்து என்ன செய்தார்னு சொன்னாலும் 1928 லண்டனில் ஃபீல்ட் சீக்வென்ஷியல் 3-கலர் சிஸ்டத்தை பயன்படுத்தி முதல் தடவையாக ஒரு கலர் டெலிவிஷனை எப்படி இயக்கலாம் என்று சொல்லி பழைய கால அந்த டெக்னாலஜியின் அடிப்படையில் ஒரு முதலாவது டெமான்ஸ்ட்ரேஷனை வந்து செய்து காட்டியிருந்தாராம் 1928. அதற்கு பிறகும் அவரே தான் 1940 அடுத்த கட்டத்திற்கு தனது கண்டுபிடிப்பை எடுத்து சென்றிருக்கின்றார். ஆல் எலக்ட்ரானிக் கலர் டெலிவிஷன் சிஸ்டம் ஒன்றையும் கூட அவர் அப்போது அறிமுகப்படுத்துகின்றாராம் 1940. அதுக்கு பிறகுதான் அந்த மெக்கானிக்கல் ஸ்கேனிங் அதிலிருந்து சற்று விலகி எலக்ட்ரானிக் மெத்தட்ஸை நோக்கி இந்த உலகம் வந்து நகரத் தொடங்கியது. அதன் பிறகுதான் அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளுக்கான வாய்ப்புகள் உருவாகியிருந்தன என்பது தொடர்பாகத்தான் கூறப்படுகின்றது. 1950 யுஎஸ் ஃபெடரல் கம்யூனிகேஷன்ஸ் கமிஷன் வந்து முதலாவது ஃபீல்ட் சீக்வென்ஷியல் கலர் சிஸ்டத்துக்கான ஒரு அனுமதியை கொடுத்து அதன் பின்புதான் 1951 அமெரிக்காவில் தான் முதல் தடவையாக ஒரு கமர்ஷியல் கலர் டிவி ப்ராட்காஸ்ட் ஒன்று ஜூன் மாதம் 27 செய்யப்பட்டதாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு 1-hour வெரைட்டி ப்ரோக்ராமாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு நிகழ்ச்சியாக முதலாவது கமர்ஷியல் டெலிவிஷன் கலர் ப்ரோட்காஸ்ட் வந்து ஆரம்பித்தது அமெரிக்க வரலாற்றில் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போது இந்த ஃபீல்ட் சீக்வென்ஷியல் சிஸ்டத்தை பயன்படுத்தித்தான் அந்த மாதிரியான ஒரு ஒளிபரப்பை செய்ய தொடங்கினார்களாம் 1951 ஜூன் 27 என்பதைத்தான் இங்கே ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதன் பின்புதான் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு இப்போது தெள்ள தெளிவாக துல்லியமாக நாங்கள் எல்லா நிகழ்வுகளையும் கூட எல்லா நிகழ்ச்சிகளையும் கூட
கலர்ஃபுல்லாக கண்டு மகிழ்கிட்டோம் என்று சொன்னால் அதற்கான ஆரம்ப அடித்தளம் ஒரு கண்டுபிடிப்பாளரது சிந்தனையில் உருவாகி இருக்கின்றது. எனவே அவர்களை ஞாபகப்படுத்துகின்றது இன்றைய நாள் கலர் டிவி டே என்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 9:33 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அழைத்துக் கொண்டிருக்கிறது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-ஐ பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 437-860-7002.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
7: Camsonic Security Camera. இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 647-302-5748. Camsonics.com.
8: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
0: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்றின்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:46 இந்த இனிய காலை பொழுதில் ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு ஞானி இருக்கின்றாராம். ஒரு பெரிய ஞானி, மிகவும் வயதாகி விடுகின்றது. கடைசி காலத்தில் அவர்கள் அந்த ஞானியிடம் அந்த ஊர் மக்கள் பேசுவதற்கு வருகின்றார்கள். அந்த ஞானியின் காலம் முடிவடைய போகின்றது. அவரிடமிருந்து நாங்கள் அறிவுரைகளை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அந்த மக்கள் வந்து அவரிடம் வந்து ஒரு சில கேள்விகளை கேட்கின்றார்களாம். முதல் கேள்வி, உங்கள் குரு யார் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அந்த ஞானி நிமிர்ந்து அந்த மக்களை பார்க்கின்றார். எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் இருக்கின்றார்கள். நான் எங்கெல்லாம் என்ன பாடத்தை கற்றுக் கொள்ளுகின்றேனோ அதை கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லோருமே எனது குருமார்களாகத்தான் நான் கருதுகின்றேன். அவர்கள் பெயர் எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த காலமே போதாது. ஆனால் முக்கியமான 3 பேர் இப்போதும் எனது மனதில் நிலைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த 3 குருமார்கள் தொடர்பாக அந்த ஞானி சொல்கின்றாராம். அந்த 3 பேரில் முதலாமவன் ஒரு திருடனாகின்றான். ஒரு நேரம் நான் ஒரு பாலைவனம் வழியாக சென்று கொண்டிருக்கின்றேன். அப்போது வழி தவறி போய் ஒரு கிராமத்திற்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். அது இருட்டக்கூடிய ஒரு நேரம், நடுராத்திரி, ஊரே உறங்கி கிடக்கின்றது. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் மட்டும் அவனது வீட்டு சுவற்றில் ஏதோ செய்து கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். அவன் உள்ளே நுழைய முயற்சி செய்து கொண்டிருப்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். அவரிடம் போய் நான் இன்றைக்கு இங்கே எங்கே தங்க முடியும் என்று சொல்லி கேட்கின்றேன். அதற்கு அவன், அந்த இரவில் அது ரொம்ப சிரமம், ஒரு திருடனுடன் உங்களால் தங்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் என்னோடு தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அவன் கூறுகின்றான். அவனுடைய அனுமதியோடு நான் 1 மாதம் அவனோடு தங்கியிருக்கின்றேன். ஒவ்வொரு நாள் இரவும் இப்போது நான் என்னுடைய வேலைக்கு செல்கின்றேன், நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னிடம் சொல்லிவிட்டு அவன் கிளம்பி செல்வான். அவன் திரும்பி வந்தவுடன், உனக்கு ஏதாவது என்று கிடைத்ததா என்று சொல்லி நான் அவனிடம் கேட்பேன். அதற்கு அவன் சொல்லுவான், இன்று எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, நாளைக்கு மறுபடியும் நான் முயற்சி செய்வேன் என்று சொல்லி அவன் கூறுவான். ஒருபோதும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது. எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இருப்பதை நான் அவதானித்தேன். நானும் மிக அதிகமான காலம் தியானம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் எதுவுமே கிடைக்கவில்லை. அதனால் என்ன செய்தேன் தெரியுமா? எனது மனது எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும். நான் அடிக்கடி நம்பிக்கை இழந்து விடுவேன். அப்போதெல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் எனது ஞாபகத்துக்கு வரும். நாங்கள் செய்வதை சரியாக தொடர்ச்சியாகவே செய்து கொண்டிருக்கின்ற போது அதற்கான பலன் ஒரு நாள் கிடைக்கும் என்பதை அவன் எனக்கு சொல்லி தந்திருக்கின்றான். அவன் தான் எனது முதல் குரு என்று சொல்லி அந்த ஞானி சொல்லுகின்றாராம். இப்போது 2வது குருயார் என்று சொல்லி கேட்டபோது அதற்கு அவர் பதில் சொல்லுகின்றார். அது ஒரு ஆச்சரியமான பதிலாகவும் கூட இருக்கின்றது. எனது 2வது குரு ஒரு நாய் என்று சொல்லியும் அந்த ஞானி சொல்லுகின்றாராம். ஒரு சமயம் எனக்கு மிகவும் தாகமாக இருக்கின்றது. ஒரு நதியை நோக்கி நான் போய்க் கொண்டிருக்கின்றேன். அப்போது ஒரு நாயும் என்னோடு வருகின்றது. அதற்கும் தாகம், ஓடி வந்து ஆற்றில் தண்ணீரை குடிப்பதற்கு எட்டி பார்க்கின்றது. அதனுடைய நிழல் ஆற்றில் தெரிகின்றது. அதை பார்த்து அது பயந்து போய்விடுகின்றது. தனது சொந்த உருவத்தையே கண்டு பயந்து அதை பார்த்து அது குறைக்க தொடங்குகின்றது. இப்போது அந்த உருவம் தன்னை ஏதாவது செய்துவிடுமோ என்றொரு பயத்தில் அது திரும்பி ஓடுகின்றது. ஆனாலும் அதற்கு தாகம் அதிகமாக இருந்ததன் காரணமாக மறுபடியும் திரும்பி வருகின்றது. இப்படி ஒரு சில தடவைகள் அது தொடர்ச்சியாகவே செய்து கொண்டிருந்தது. இருந்தாலும் கடைசியில் அதற்கு இருக்கின்ற அந்த பயத்தையெல்லாம் அது தாண்டி தண்ணீரை குடித்துவிட்டு அது தனது பாட்டில் செல்வதையும் நான் பார்த்தேன். இதை பார்த்து நான் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிந்து கொண்டேன். வாழ்வில் ஒரு செயலை செய்வதற்கு எவ்வளவுதான் பயம் இருந்தாலும் கூட ஒரு மனிதன் தைரியமாக ஏதாவது ஒரு சமயத்தில் காரியத்தில் இறங்கித்தான் ஆக வேண்டும் என்பதை அந்த நாய் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அது ஒரு போதனையாகவும் கூட எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதைத்தான் நான் அந்த நாயிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். என்னுடைய 3வது குறியார் என்று சொல்லி பார்த்தால் ஒரு சின்ன குழந்தை. நான் ஒரு நேரம் ஒரு நகரத்திற்குள்ளே போனேன். அங்கே ஒரு குழந்தை எரிகின்ற மெழுகுவர்த்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு எனக்கு முன்னால் வருகின்றது. அந்த குழந்தையை பார்த்து நான் வேடிக்கையாக ஒரு விடயத்தை கேட்டேன். ஏன் பாப்பா, இந்த மெழுகுவர்த்தியை நீயா ஏற்றியிருக்கின்றாய் என்று சொல்லி. அதற்கு ஆமாம் என்று அந்த குழந்தை பதில் சொல்லுகின்றது. சரி, இந்த மெழுகுவர்த்தியை நீ ஏற்றியிருக்கின்றாய் என்று சொன்னால் அந்த மெழுகுவர்த்தி முதலில் எரியாமல் இருந்தது, இப்போது எரிகின்றது. இந்த மெழுகுவர்த்திக்கான அந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்தது என்று சொல்லி எனக்கு காட்ட முடியுமா என்று சொல்லி அந்த குழந்தையை மடக்கிய ஒரு ஆணவத்திலே நான் அது என்னிடம் கேள்வியை கேட்கின்றேன். அதற்கு
அந்த குழந்தை சிரித்த வண்ணம் என்னிடம் சொல்லுகின்றது, அதற்கு முதல் ஒரு செயலை அது செய்கின்றது. அந்த மெழுகுவர்த்தியை உடனடியாகவே ஊதி அணைத்துவிட்டு அதற்கு பிறகு என்னை பார்த்து அது கேட்கின்றது, இப்போது இந்த மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் அணைந்து போனதை நீங்கள் பார்த்தீர்கள், அது எங்கே போனது என்று சொல்லி என்னிடம் சொல்ல முடியுமா என்று சொல்லி அந்த குழந்தை என்னிடம் கேட்டதும் எனது ஆணவம் அங்கே அழிந்து போனது. நான் படித்ததெல்லாம் அந்த வினாடியில் சுக்குநூறாகி விட்டதை நான் உணர்ந்து கொண்டேன். எனது முட்டாள்தனத்தையும் நான் உணர்ந்தேன் என்று சொல்லி அந்த மூன்றாவது குரு தொடர்பாக யாரிடமிருந்து இதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றில்லை, யாரிடமிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த சிந்தனை கதை சொல்லுகின்றது. போதும் நாங்கள் அதற்கான தயார் நிலையில் இருப்போமாக இருந்தால் இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தில் எல்லாமே எங்களுக்கான ஒரு பாடத்தை எப்போதும் சொல்லி தந்து கொண்டே இருக்கும் என்பது தொடர்பாக இந்த சிந்தனை கதையின் முக்கியமான கருத்துக்கள் இங்கு பகிரப்படுகின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 9:50.

0: பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
4: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
5: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 June 26, 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்று வழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பிடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474254332 4162923220 6479750524.
0: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்க. தொடர்புகளுக்கு 416-321-6104.
6: MJS Gold House
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTE ஸ்கொயர் மாலில் MJS 416-299-1630.
6: MJS Gold House
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: நல்ல பாட்டு 4 விஷயம்
9: FM 102.7 East FM.ca.

காலை 10 மணி 5 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்இன் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமையின் காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அட் ஜிமெயில் டாட் காம் நமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். சூரிய வெளிச்சம் குறைவாகவும் முகில் அதிகமும் இருக்கின்றது. வானத்தில் இன்று மழைக்கான வாய்ப்புகள் தொடர்கின்றன. பிற்பகல் வேளையில் ஒரு 2-4 மில்லிமீட்டர் அளவிலான மழையைத்தான் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். மாலையிலும் 1 மில்லிமீட்டர் அளவிலான லேசான தூறல் இருக்கும். இடியுடன் கூடியதாகவும் கூட நாங்கள் அந்த மழையை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். இரவு பொழுதிலும் மெல்லிய தூறல் தொடரலாம் என்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. 17 வெப்பநிலை 17 தான் நாங்கள் உணர்கின்றோம். வெப்பநிலை உயர்வு 19 இருக்கும். 21 கூடிய உணர்லையாக உணரப்படும். இரவில் 14-13 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். மழை ஆரம்பமாகின்ற நேரம் வரைக்கும் மெல்லிய சூரிய ஒளிச்சமும் எட்டி பார்க்கலாம் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலை வேளை ஃபோக் பேச்சஸ் இருக்கும். அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சம் தென்படும். வெளிச்சமும் முகிலும் நாளைக்கு பகல் பொழுதில் இணைந்திருக்கும். 23 வெப்பநிலை 26 வெள்ளிக்கிழமையின் உணர்லையாகவும் இருக்கும். தொடர்ந்து வருகின்ற வார இறுதி சனிக்கிழமை பார்த்தால் 21-23 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். மாலை பொழுதில் பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 22-25 வரை உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயில் தான் அன்றைக்கும் இருக்கப் போகின்றது. அடுத்த வாரம் வெப்பநிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு வாரமாகவும் இருக்கும். புதன்கிழமையிலிருந்து தான் அந்த வெப்பநிலை அதிகம் உயரக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்படுகின்றன. திங்கட்கிழமை 22-25 உணரப்படும். செவ்வாய்க்கிழமை 24-29 வரை உணரப்போகின்றோம். அடுத்த புதன் வந்து 37 டிகிரி செல்சியஸ் உணரப்படுமாம். வியாழக்கிழமை ஒரு 35 அண்மித்ததாக நல்ல உயர்வை எதிர்பார்க்கின்றார்கள். வெளியும் அதே நிலைமைதான் இருக்கும் என்பது தொடர்பாக தான் அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக் கொள்ளலாம். QEW ஈஸ்ட் பார்க் பர்லாக் அந்த பகுதியில் வந்து எச்ஓவிலேனும் 2 லெஃப்ட் லேன்ஸும் தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. QEW ஈஸ்ட் பவுண்டில் தான் இந்த பர்லாக் தாண்டிய இடத்தில் எச்ஓவிலேன் அந்த 2 லெஃப்ட் லேன்ஸ் தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக் கொள்ளலாம். இதே நேரம் இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு சில விடயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க போரினால் ஏற்படக்கூடிய அந்த இராணுவ நடவடிக்கை கண்டித்து அமெரிக்க காங்கிரஸ் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதுக்கு ஒரு நாளுக்கு பிறகு அந்த ஈரான் போருடன் தொடர்புடையதாக சொல்லப்படக்கூடிய அவசர தேவைகளுக்காக 87.6 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒயிட் ஹவுஸ் வந்து அமெரிக்காவின் லோ மேக்கர்ஸிடம் ஒரு கோரிக்கையை இப்போது முன்வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 87.6 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் பெறுவதற்கான ஒரு கோரிக்கை தான் இப்போது முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 87.6 பில்லியன் டாலர்ஸில் 67 பில்லியன் அதாவது பெருமளவிலான தொகை வந்து US டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸுக்கு ஒதுக்கப்படும் என்பதையும் கூட ஒயிட் ஹவுஸ் தெரிவித்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் இன்று முக்கியமான தகவல்களாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த ப்ரொப்போசல் வந்து இப்போது அமெரிக்க காங்கிரஸில் பெரும் சவாலை எதிர்கொள்ளுகின்றது என்பது தொடர்பாக கூறப்படுகின்றது. ஈரானுடனான போர் நிறுத்தம் அமுலில் இருந்தாலும் கூட எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் நடைபெறப்போகின்ற US மிட்டர்ம் எலெக்ஷன்ஸில் வாக்காளர்கள் வந்து இந்த போர் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கங்கள் அதனை வைத்துத்தான் பெரும்பாலும் வாக்களிப்பார்கள் என்பது தொடர்பாக பல விடயங்கள் அலசப்படுகின்றன இந்த பொழுதில் என்பதைத்தான் கூற முடிகின்றது. US பிரசிடென்ட் அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரான் விவகாரம் தொடர்பாக தனது குடியரசுக் கட்சியை சேர்ந்த சில உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாட்டில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார். நேற்று புதன்கிழமை வந்து ஒரு செனட்டர் ஒருவருடன் அவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூட அந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒயிட் ஹவுஸ் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் வந்து அமெரிக்காவின் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்பீக்கர் மைக் ஜோன்சனிடம் நேற்று புதன்கிழமை வந்து ஒரு கோரிக்கை ஒன்றை உத்தியோகபூர்வமாக முன்வைத்திருந்ததாம். இந்த நிதி உதவியை பெறுவதற்காக என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கோரிக்கையின் பெரும்பகுதிதான் ஈரான் போரை குறிப்பிடக்கூடிய ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு போருக்கு
செலவிடப்படும் என்பது தொடர்பாக அல்லது அது தொடர்பான அவசர தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று சொல்லியும் கூட அந்த ரிக்வெஸ்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 21 பில்லியன் வந்து வெடிகுண்டுகளை வாங்குவதற்கு அல்லது அதற்காக செலவழிக்கப்படும் 21 பில்லியன் டாலர்ஸ். 17.3 பில்லியன் வந்து ஆபரேஷனல் கோஸ்டுக்காக பயன்படுத்தப்படும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதை தாண்டி ஒரு 12.1 பில்லியன் டாலர்ஸ் வந்து கிளாசிஃபைட் ப்ரோக்ராம்ஸுக்காக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதன் பின்பு வெளிநாடுகளில் அதில் குறிப்பாக மிடில் ஈஸ்ட் மற்றும் சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசிஸ் மற்றும் இந்த ராஜதந்திர நிலையங்களை பாதுகாப்பதற்கு ஒரு 300 மில்லியன் டாலர்ஸை செலவிட இருப்பதாகவும் கூட ஒயிட் ஹவுஸ் தெரிவித்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த இடங்கள் மீதான தாக்குதல்கள் இப்போது அதிகம் நடத்தப்படுவதன் காரணமாக அவற்றை பாதுகாப்பதற்காக தான் இந்த 300 மில்லியன் டாலர்ஸை நாங்கள் செலவிடப் போகின்றோம் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதில் ஒரு 11 பில்லியன் வந்து அமெரிக்க விவசாயிகள் அவர்களது நலத்திட்டங்களுக்காக பயன்படுத்த விடுமாம். 1.4 பில்லியன் வந்து சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் இப்போது உருவாகி இருக்கக்கூடிய எபோலா அவுட் பிரேக் அதனை சமாளிப்பதற்காக பயன்படுத்தப்படும் என்பது தொடர்பாகவும் இந்த நிதி கோரிக்கை தொடர்பான விவரங்கள் இன்று வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 10:11 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509, 6475344509. மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
8: திசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca, ஈஸ்ட் எஃப்எம் .ca.

உரிமை திரைப்பட பாடல் அளித்திருக்கின்றது. 10:25 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஊரன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்முக்கு அனுப்பி பயங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. பேக் டு பேக் எர்த் குவேக்ஸ் வந்து வெனிசுவேலாவை பெரும் பாதிப்புக்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. அந்த நாடு மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு சில இடங்களும் கூட நேற்று பூமி அதிர்வில் பெரும் ஒரு அச்சத்தை எதிர்கொண்டிருந்தமை தொடர்பான செய்திகள் வந்து தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன. இதுவரைக்கும் குறைந்தது 164 பேர் வந்து இந்த பூமி அதிர்வின் காரணமாக கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி வெனிசுவேலாவின் ஆக்டிங் பிரசிடென்ட் டெல்சி ரோட்ரிக்ஸ் இப்போது இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் என்று சொன்னாலும், அதிகமான கட்டடங்கள் வந்து இடிந்து விழுத்திருப்பதன் காரணம்

காரணமாக உயிரிழப்புகளின் எண்ணிக்கை ஒரு 10,000 ஒரு 100,000 வரைக்கும் கூட இருக்கலாம் என்று சொல்லி இந்த டெத்தால் தொடர்பான ஒரு சில கணிப்பீடுகளை யுஎஸ்ஜிஎஸ்எம் கூட வெளியிட்டிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் புதன்கிழமை மதிய வேளைக்கு பிறகுதான் வெனிசுவேலாவின் தலைநகரம் கராக்கஸை அண்மித்த பகுதியில் இந்த பூமி அதிர்வு பதிவாகி இருந்தது என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். முதல் அதிர்வாக இந்த கராக்காஸின் மேற்கு பக்கமாக ஒரு 160 கிலோமீட்டர் தொலைவில் 7.2 அளவிலான பூமி அதிர்வு பதிவாகியிருந்தது. ஒரு நிமிடத்திற்குள்ளாகவே இந்த செகண்ட் ட்ரெமரையும் கூட அங்கிருந்தவர்கள் சந்தித்திருந்தார்கள். ஒரு நிமிடத்தை அடுத்து 7.5 அளவிலான அந்த பூமி அதிர்வை உடனடியாகவே அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் சந்தித்ததாகவும் கூட யுஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே அந்த தரவுகளை வெளியிட்டிருக்கின்றது. எனவே பேக் டு பேக் அடுத்தடுத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த 7.2 மற்றும் அடுத்தது 7.5 மேக்னிடியூட் அளவிலான அந்த பூமி அதிர்வு பெரும் சேதத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருப்பதன் காரணமாக ஒரு 10,000 to 100,000 வரையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்பதைத்தான் இப்போது யுஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே முக்கியமான ஒரு செய்தியாகவும் கூட பகிர்ந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னமும் கூட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்கின்ற பணி தொடர்கின்றது என்று சொன்னாலும் இன்னும் பல சிதைவடைந்திருக்கின்ற கட்டடங்களுக்குள் இருந்து குரல்கள் வந்து கேட்பதாகவும் கூட அங்கிருக்கக்கூடியவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். இன்னமும் அந்த பகுதிகளுக்கான உதவிகள் சென்று சேரவில்லை என்பது தொடர்பான தகவல்களும் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வெனிசுவேலாவை தாண்டி ஜப்பானும் கூட ஒரு பூமி அதிர்வு ஒன்றை சந்தித்திருப்பதாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. நோர்தர்ன் கோஸ்ட் ஆஃப் ஜப்பான் அந்த பகுதியில் தான் ஒரு பவர்ஃபுல் எர்த்குவேக் ஒன்று பதிவாகி இருந்தது என்று சொல்லி நேற்றைய தினம் நிகழ்ந்திருக்கின்ற இன்னும் ஒரு பூமி அதிர்வு தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். நேற்று கிட்டத்தட்ட அதே நேரம்தான், ஆனால் ஜப்பானியர்களுக்கு வியாழக்கிழமை காலை பொழுதாக இருந்திருக்கின்ற அந்த நேரத்தில் தான் அந்த ஒரு பூமி அதிர்வு அங்கும் பதிவாகி இருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 6.9 மேக்னிடியூட் அளவிலான அந்த பூமி அதிர்வின் காரணமாக உடனடியாக பல இடங்கள் அதிர்ந்தது என்று சொன்னாலும் சுனாமி தொடர்பான எச்சரிக்கைகள் விடுக்கப்படவில்லை ஜப்பானை பொறுத்தளவில். ஆனால் இந்த வெனிசுவேலாவில் ஏற்பட்டிருந்த அந்த ஒரு பூமி அதிர்வை தொடர்ந்து உடனடியாக ஒரு சில இடங்களுக்கு சுனாமி தொடர்பான எச்சரிக்கைகளை யுஎஸ் சுனாமி வார்னிங் சிஸ்டம் வந்து விடுத்திருந்தது. புவேர்ட்டோ ரிகோ மற்றும் யுஎஸ் அண்ட் பிரிட்டிஷ் வெர்ஜின் ஐலண்ட்ஸ், அதனை தாண்டி வெனிசுவேலாவின் கரையோரமாக இருக்கக்கூடிய ஒருபா, குராகோ, போனியர் ஐலண்ட் போன்ற தீவுகளில் பெரிய அலைகள் உருவாகலாம் என்பது தொடர்பாகத்தான் இந்த பூமி அதிர்வை தொடர்ந்து ஒரு சுனாமி எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டாலும் அது ஒரு மணி நேரத்திற்குள் விலக்கப்பட்டதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வெனிசுவேலா வந்து இந்த மாதிரியான ஒரு பூமி அதிர்வை மிகப்பலமான ஒரு எர்த்குவேக்கை 1900 பிறகு மீண்டும் சந்தித்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த நாடு இருக்கக்கூடிய இடமும் கூட பூமி அதிர்வு அடிக்கடி ஏற்படுவதற்கான சாத்தியத்தை உருவாக்குகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து ஒரு சீஸ்மிக்கலி ஆக்டிவ் டெக்டோனிக் ரீஜனில் இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றதா. இந்த பகுதியில் வந்து கரீபியன் பிளேட்ஸ் சவுத் அமெரிக்கன் பிளேட்டோடு மோதுகின்ற நிகழ்வு நடக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ் தான், அந்த தகடுகள் நகர்கின்ற போது சவுத் அமெரிக்கன் பிளேட்டும் கரீபியன் பிளேட்டும் ஒன்றாக மோதுகின்ற சீஸ்மிக்கலி ஆக்டிவ் டெக்டானிக் ரீஜனில் இந்த வெனிசுவேலா இருக்கின்றமை இப்போது மீண்டும் அது ஒரு பெரிய பூமி அதிர்வை சந்தித்திருப்பதற்கான காரணத்தை உருவாக்கியிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு இந்த தகவலாக இப்போது பகிர்ந்திருப்பதையும் கூட சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்லுகின்றதுன்னு சொன்னால் 100க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் வந்து முழுமையாகவே இடிந்து விழுந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. அதே நேரம் இந்த எர்த்குவேக் பதிவாகி இருக்கின்ற அந்த நேரத்தில் பெருமளவிலான மக்கள் தங்களது வீடுகளுக்குள் தானாம் இருந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. காரணம் என்ன சொன்னால் நேற்றைய தினம் அங்கு ஒரு விடுமுறை தினமாகவும் கூட இருந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஸ்பெயினிடம் இருந்து வெனிசுவேலா தனது சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காக முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு போரில் 1820
ஓராம் ஆண்டில் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு இராணுவ வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஹாலிடேயாக நேற்றைய நாள் இருந்திருக்கின்ற நிலையில்தான் பல மக்கள் வந்து வீடுகளுக்குள் இருந்திருக்கின்ற போதுதான் அந்த பூமி அதிர்வு நிகழ்ந்திருக்கின்றமை அந்த கட்டடங்கள் இடிந்து விழுந்தபோது அவர்கள் உயிரிழப்பதற்கான காரணத்தை அதிகம் உருவாக்கி இருக்கின்றமை தொடர்பாக அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். வெனிசுவேலா வந்து சவுத் அமெரிக்காவின் நொதர்ன் கோஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக காணப்படுகின்றது. கரீபியன் கடலோடு தான் அதன் கரையோர பகுதி வந்து அதிகம் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்படுகின்றது. மேற்கில் கொலம்பியாவும் தெற்கில் பிரேசில் மற்றும் கிழக்கில் கயானா ஆகிய நாடுகளுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடாகவும் கூட இந்த வெனிசுவேலா காணப்படுகின்றது. 28 மில்லியன் மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடு. பெரும்பாலானவர்கள் அந்த நாட்டின் வடக்கு பக்கமாகத்தான் வாழ்கின்றார்கள். வெனிசுவேலாவின் நொதர்ன் கோஸ்டில் இருக்கக்கூடிய கராக்கஸ் அதுதான் அந்த நாட்டின் கேபிட்டல் சிட்டியாகவும் இருக்கின்றது. அதனை சூழ கிட்டத்தட்ட 5 மில்லியன் மக்கள் செறிந்து வாழ்வதாகவும் கூட சொல்லப்படுகின்றது. நிலப்பரப்பு என்று சொல்லி பார்த்தால் அண்டீஸ் மலைத்தொடர்கள் நீண்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் கூட வெனிசுவேலா இருக்கின்றது. மேற்கில் வெனிசுவேலாவின் கொலம்பியாவுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற அந்த எல்லையிலிருந்து தான் அண்டீஸ் மவுண்டன் ரேஞ்ச் வந்து அதன் கடற்கரை வரை நீண்டு காணப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் பிரேசிலில் இருந்து வடக்கு நோக்கி பரவியிருக்கின்ற அமேசான் ரெயின் ஃபாரஸ்டும் கூட அதன் தெற்கு பக்கத்தில் அதிகம் ஆதிக்கம் செலுத்துகின்றது என்று சொல்லியும் அந்த நிலப்பரப்பு தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படுகின்றன. நேச்சுரல் ரிசோர்சஸ் என்று சொல்லி பார்த்தால் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரூவன் ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடாகத்தான் இந்த வெனிசுவேலா காணப்படுகின்றது. அதே நேரம் கோல், அயர்ன் ஓர் மற்றும் கோல்டு போன்றவையும் கூட பெரிய அளவில் காணப்படுகின்ற ஒரு இயற்கை வளம் நிறைந்திருக்கின்ற ஒரு நாடாகவும் இந்த வெனிசுவேலா காணப்படுகின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அதன் பெரிய ஒயில் ஃபீல்ட்ஸ் என்று சொல்லி பார்த்தால் மராக்கைபோ போன்ற பகுதிகள் மற்றும் இந்த ஒரினோகோ பெல் போன்ற இடங்களில் அதிகம் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். அங்குதான் அந்த எண்ணெய் வளம் அதிகம் இருக்கக்கூடியதாகவும் கூட இருக்கின்றது என்பதும் இங்கு சொல்லப்படுகின்றது. வெனிசுவேலா வந்து இப்போது அடிக்கடி பெரும் சிக்கல்களில் சிக்கிக் கொள்கின்றது. இந்த 2026 ஆண்டின் ஆரம்பத்தில் ஜனவரி மாதத்தில் தான் அமெரிக்க ஒரு முற்றுகையின் மூலமாக வெனிசுவேலாவின் லீடர் நிக்கோலஸ் மதுரோ வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். அதுக்கு பிறகு அங்கு ஆக்டிங் பிரசிடெண்டாக டெல்சி ரோட்ரிகஸ் வந்து தொடர்ச்சியாகவே பதவியில் இப்போது இருக்கின்றார் என்பதையும் கூட இங்கு சொல்லிக் கொள்ளலாம். அந்த நாடுதான் நேற்றைய தினம் அடுத்தடுத்து 2 பூமி எதிர்வுகளை சந்தித்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. 10:33 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தறிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு, 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்கதான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்.
6: 416-461-6401.
7: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656-416-908-5656.
8: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
9: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star Our tours 416-474-1398 416-821-6929.
2: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779
3: எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் சரவணபவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவணபவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவணபவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
4: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை முதலாம் திகதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுரேசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
5: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: என்ன யோசினே?
10: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
9: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
11: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
12: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
13: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:54 ஆகியிருக்கின்றது. எரிபொருள் விலை வந்து நாளைக்கு 3% வீழ்ச்சியை சந்திக்கின்றது. ஜூன் மாதம் 26 என்பது தொடர்பான தகவலும் பகிரப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இப்போது இந்த ஆயில் பிரைஸ் என்று சொல்லி பார்த்தால் கிட்டத்தட்ட இந்த ப்ரீ ஈரான் வோர் லெவல்ஸுக்கு சற்று சரிந்திருக்கின்றமை தொடர்பான செய்திகள் வந்து முக்கியமான செய்திகளாக இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த ஹோமோஸ் நீரிணை வந்து மீண்டும் கப்பல் போக்குவரத்து நடைபெறக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறியிருப்பதன் காரணமாக ஈரான் போருக்கு முந்தைய காலத்துக்கு பிறகு இப்போது கிட்டத்தட்ட அதே அளவுக்கு எண்ணெய் விலை சரிந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஹோமோஸ் நீரிணை நூடான கப்பல் பயணங்கள் வந்து படிப்படியாக இப்போது ஆரம்பித்திருக்கின்ற நிலையில்தான் குளோபல் பெஞ்ச்மார்க் பிரெண்ட் க்ரூட் வந்து 72.48 அமெரிக்கன் டாலர்ஸிலும் பார்க்க வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 28 ஈரான் மீதான அமெரிக்க ஆஸ்திரேலிய போர் வந்து ஆரம்பமாகி இருந்தது. எனவே கிட்டத்தட்ட அந்த காலத்தில் இருந்திருக்கக்கூடிய அந்த எண்ணெய் விலையோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இப்போதைய இந்த விலை வீழ்ச்சி அவதானிக்கப்படுகின்றது என்பதையும் கூட செய்திகள் சொல்லுகின்றன. இந்த 28 நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில்தான் முக்கிய ஒரு நீர்வழியாக இருந்திருக்கக்கூடிய அந்த ஹோமோஸ் நீரிணையை ஈரான் வந்து மூடியதிலிருந்து எரிசக்தி விலைகள் பெரும் ஏற்ற இறக்கத்தை மீண்டும் சந்தித்து கொண்டிருந்தன. இந்த நிலையில்தான் June 17 அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கையெழுத்திடப்பட்டது. 60 நீடிக்கக்கூடிய ஒரு பேச்சுக்களுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகி இருந்த நிலையில் இப்போது இந்த ஹோமோஸ் நீரிணை வந்து மீண்டும் படிப்படியாக கப்பல் போக்குவரத்துக்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாற்றத்தை எதிர்கொள்ளுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மரிடைம் இன்டெலிஜென்ஸ் ஃபர்ம் கெப்ளர் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையிலே பார்த்தால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நாளிலிருந்து ஹோமோஸ் நீரிணையை கடக்கக்கூடிய கப்பல்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருக்கின்றது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் June 17 வந்து அந்த MOU சைன் பண்ணப்பட்டது. அதற்கு அடுத்த நாள் June 18 இதுவரைக்கும் ஒரு 284 வேசல்ஸ் வந்து அந்த நீரிணையை கடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த ப்ரீ கான்ஃப்ளிக்ட் அவரேஜ் என்று சொல்லி பார்த்தால் அதோடு ஒப்பிட்டு பார்க்கையில் குறைவான எண்ணிக்கையில் தான் கப்பல்கள் செல்லுகின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த போர் தொடங்குவதற்கு முன்பு ஒரு நாளில் 138 கப்பல்கள் அந்த நீரிணையை கடந்திருக்கின்றனவாம். ஆனால் இப்போது கிட்டத்தட்ட ஒரு வார காலம் 284 கப்பல்கள் கடந்து சென்றிருக்கின்றமை தொடர்பான ஒப்பீடுகளும் கூட இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போது அந்த பகுதியினூடாக சென்றிருக்கக்கூடிய அந்த கப்பல்களில் முக்கியமான பொருட்கள் வந்து உள்ளெடுக்கப்பட்டிருந்தனவாம். பெருமளவில் வந்து க்ரூட் ஆயில் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் LNG வந்து அந்த கப்பல்களில் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. ஃபர்டிலைசர் மற்றும் வெவ்வேறு பொருட்களும் கூட மத்திய கிழக்கில் இருந்து வெளி இடங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸின் ஊடாக கடந்து செல்லக்கூடிய அந்த கமர்ஷியல் வெசல்ஸ் தொடர்பான பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துவதற்காக கம்யூனிகேஷன் லைன் ஒன்றும் கூட உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் இப்போது இந்த ஹோமோஸ் நீரிணை நூடான கப்பல் பயணங்கள் மீண்டும் படிப்படியாக அதிகரித்து வருகின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இப்போதும் மத்திய கிழக்கில் அதிக கப்பல்கள் வந்து சிக்கியிருக்கின்றன என்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த கப்பல்கள் எல்லாமே விடுவிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம் என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த பிரெண்ட் க்ரூட் அதன் விலை வந்து குறைந்திருக்கின்றது என்று சொன்னாலும் கூட இன்னமும் கூட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அதன் வேறுபாட்டை அதிகளவில் அவதானிக்க முடியவில்லை என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவின் நிலைமை என்று சொல்லி பார்த்தால் அமெரிக்காவில் வந்து ஏப்ரல் மாதம் அளவில் வந்து ஒரு $4 ஒரு கலன் விற்கப்பட்ட நிலையில் இப்போது சற்று சரிந்திருக்கின்றதாம் விலை என்று சொல்லித்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள்.
ஆனால் நேற்றைய தினம் புதன்கிழமை US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிக முக்கியமான மேஜர் எனர்ஜி கம்பெனிஸ் அதாவது ஷெல், எக்ஸன் மொபைல் போன்ற அந்த நிறுவனங்கள் அவற்றின் அந்த விலை நிர்ணயம் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார் என்பதையும் சொல்லலாம். இந்த எரிபொருள் நிலையங்கள் வந்து எரிபொருள் நிறுவனங்கள் வந்து அதிக அளவிலே எரிபொருள் விலையை குறைக்காமல் வாகன ஓட்டிகளை சுரண்டுகின்றன என்று சொல்லித்தான் இந்த ஷெல் மற்றும் எக்ஸன் மொபைல் நிறுவனங்கள் மீது குற்றம் சுமத்தி இந்த நிறுவனங்கள் மீதான விசாரணைக்கும் கூட நேற்று புதன்கிழமை US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எண்ணெய் விலைகள் சரிந்திருக்கின்றன. ஆனால் அதனோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த பெட்ரோல் ஸ்டேஷன்ஸில் விற்கப்படக்கூடிய அந்த எரிபொருள் விலை அதிகளவில் குறையவில்லை என்று சொல்லித்தான் ஓவல் ஆஃபீஸில் நேற்று செய்தியாளர்களை சந்திக்கின்ற போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார் என்பதையும் சொல்லலாம். ஆனால் இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கின்றது. இந்த க்ரூட் ஆயிலின் விலை சரிகின்ற அளவுக்கு அதனை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பெட்ரோலிய பொருட்களின் விலைகள் உடனடியாக சரிவதில்லை என்று சொல்லி ஒரு காரணத்தையும் கூட அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வெளியிட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் பிரிட்டிஷ் எனர்ஜி ஃபர்ம்ஸும் கூட இதே மாதிரியான அக்யூசேஷன்ஸை அண்மையில் எதிர்கொண்டிருந்தன. இந்த ஈரான் போர் தொடங்கிய காலத்திலிருந்தே நியாயமற்ற விலையில் அவர்கள் வந்து பெட்ரோல் விலையை உயர்த்தி இருக்கின்றன என்று சொல்லித்தான் அந்த ஒரு குற்றச்சாட்டுகள் அந்த நிறுவனங்கள் மீது UKயிலும் சுமத்தப்பட்டிருப்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம்தான், ஹோமஸ் நீரிணையினூடான கப்பல் பயணங்கள் மீண்டும் ஆரம்பமாக இருப்பதை தொடர்ந்து மேலதிகமாகவும் எரிபொருள் விலை குறையும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் தான் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். 11:01 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

காலை 11:06 ஈஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ். எரிபொருள் விலையில் நல்ல மாற்றம் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளைக்கு வந்து இன்னமும் 3% விலை குறையப் போகின்றமை தொடர்பாக இப்போது இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 15 வெப்பநிலை, 15 தான் நாங்கள் உணர்கின்றோம். ஒரு சில இடங்களில் லேசாக மழை தூர்வதாகவும் சொல்லப்படுகின்றது. 12-1 மணி அளவில் சற்று அதிகமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 3 மணிக்கும் கூட சற்று அதிக மழையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்று பிற்பகல் வேளையில் இப்போதைய தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் 10 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட மழை இருக்கும் என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. மாலை பொழுதில் தூறல்கள் நிறைந்திருக்கலாம். இரவு வழியும் கூட மெல்லிய தூறலுக்கான சாத்தியங்களை இன்று நாங்கள் சந்திக்கின்றோம் என்பதைத்தான் கூறக்கூடியதாக இருக்கின்றது. வெப்பநிலை உயர்வும் கூட பெரிய அளவில் இன்று இருக்கப் போவதில்லை. 20 ஆண்மீதுதாகத்தான் உடல்நிலை உயர்வு இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இப்போது சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பாலும் தொடர்ச்சியாக இனி மழைதான் இருக்கலாம். இன்று இரவு வரைக்குமே மழை தூறல் தொடர்ந்திருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் மழை ஓய்ந்து ஃபோக் பேச்சஸ் இருக்கலாம். அதற்கு பிறகு சூரிய வெளிச்சம் தென்படும். வெளிச்சம் முகிலணிந்திருக்கும். 23 வெப்பநிலை, 26 நாங்கள் உணரப்போகின்றோம். வருகின்ற வீக்கெண்டை பார்த்தால் சனிக்கிழமை 21-23 உணரப்படும். சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிரதானமாக வெயில். 22 வெப்பநிலை, 25 வரை உணரப்படும். திங்கட்கிழமையும் கூட 22-25 தான் உணரப்போகின்றோம். வெயில் நிறைந்திருக்கப் போகின்றது. அடுத்த வாரம் புதன்கிழமையிலிருந்து வெப்பநிலை உயர்ந்து கொஞ்சம் வெப்பத்தை நாங்கள் அதிகம் எதிர்பார்க்கப் போகின்றோம், எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். புதன்கிழமை வந்து 37 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். வியாழன் வெள்ளிக்கிழமைகளும் கூட 35 டிகிரி செல்சியஸை அண்மித்ததாக உடல்நிலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். ஃபிஃபா வேர்ல்ட் கப் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. நேற்றைய தினம் கனேடியர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் என்று சொன்னாலும் கனடாவும் கூட சிறப்பாகவே விளையாடி ஒரு கோலை போட்டிருந்தது. சுவிட்சர்லாந்து 2 கோல்ஸை பெற்று நேற்றைய அந்த போட்டியில் அது வெற்றியீட்டியிருந்தது. அதே மாதிரி தான் போஸ்னியான் ஹெர்சகோவினா கட்டாரை எதிர்த்து விளையாடி 3 கோல்ஸை பெற்றிருந்தது. கட்டார் வந்து ஒரே ஒரு கோலை மட்டுமே போட முடிந்திருக்கின்றது. அதை தாண்டி குரூப் சியை பொறுத்தளவில் மொராக்கோ ஹெய்டியை எதிர்த்து மோதியிருந்தது. மொராக்கோ வந்து 4 கோல்ஸை பெற்றிருந்து ஹெய்டி வந்து 2 கோல்ஸை மட்டுமே பெற முடிந்திருந்தது. குரூப் சியில் ஸ்காட்லாந்து பிரேசில் ஆகியவை மோதியிருந்தன. ஸ்காட்லாண்டினால் எந்த ஒரு கோலையும் போட முடியவில்லை. ஆனால் பிரேசில் வந்து 3 கோல்ஸ் அடித்து வெற்றியீட்டி இருந்தது நேற்றைக்கு. குரூப் ஏ பொறுத்தளவில் சவுத் ஆப்பிரிக்கா சவுத் கொரியா விளையாடியிருந்தன. சவுத் ஆப்பிரிக்கா 1 கோலை அடித்து வெற்றியீட்டியிருந்தது. சவுத் கொரியா எந்த ஒரு கோலையும் போட முடியவில்லை. அதே மாதிரி தான் செக்கியா மெக்சிகோ ஆகியவை இணைந்து மோதியிருந்தன நேற்றைய தினம். மெக்சிகோ வந்து 3 கோல்ஸை போட்டு வெற்றியிட்டிருந்தது அந்த ஒரு கேமில். இன்றைக்கு நடைபெற போகின்ற போட்டிகள் என்று சொல்லி பார்த்தால் குரூப் இ, குரூப் எஃப் மற்றும் குரூப் டியை சேர்ந்திருக்கின்ற நாடுகள் இன்றைக்கு மோத இருக்கின்றன. 4 மணிக்கு தான் இன்றைய அந்த கேம்ஸ் வந்து ஆரம்பமாகும் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். குராசோ கோட்ஜிவோர் அதனை எதிர்த்து போட்டியிட போகின்றது. இன்றைக்கு 4 மணிக்கு அந்த போட்டி ஆரம்பமாகும். அதே மாதிரி தான் அதே 4 மணிக்கு தான் எக்வடோர் ஜெர்மனியை எதிர்த்து விளையாட இருக்கின்றது. குரூப் எஃப்ஐ பொறுத்தளவில் டுனீசியா நெதர்லாண்ட்ஸ் மோதுகின்ற அந்த ஒரு போட்டிகள் வந்து 7 மணிக்கு ஆரம்பிக்கும் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி 7 மணிக்கு தான் ஜப்பான் ஸ்வீடனை எதிர்கொள்ளப் போகின்றது குரூப் எஃப்இல். குரூப் டிஐ பொறுத்தளவில் டர்க்கி யுஎஸ்ஏ எதிர்த்து விளையாடப் போகின்றது. 10 மணிக்கு அந்த போட்டி ஆரம்பமாகும். அதே மாதிரி குரூப் டியில் பராகுவே ஆஸ்திரேலியா மோதுகின்ற அந்த போட்டியும் கூட 10 மணிக்கு நடக்கும். அரசில் இன்றைய தினம் நடைபெறப்போகின்ற 6 கேம்ஸ் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 4 மணி, 7 மணி, 10 மணிக்கு தான் தலா 2 போட்டிகள். ஒட்டுமொத்தமாக 6 கேம்ஸை நாங்கள் இன்று பார்த்து மகிழலாம் என்பதையும் சொல்லலாம். குரூப் இ, குரூப் எஃப், குரூப் டியை சேர்ந்திருக்கின்ற நாடுகள் இன்றைய தினம் மோதுகின்றன என்பது தொடர்பாகவும் அந்த விவரங்களையும் ஃபிஃபா வேர்ல்ட் கப் தொடர்பாக இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 11:11 நிமிடம்.

0: பாட்டு நாள விஷயம்
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
3: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் June 21 ஞாயிறு கொடியேற்றம், June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா, July 2 வியாழன் வேட்டை திருவிழா, July 3 வெள்ளி சப்பரம், July 4 சனி தேர் திருவிழா, July 5 ஞாயிறு தீர்த்தம், July 6 திங்கள் பூங்காவனம், July 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
9: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்.
10: என்னது,
9: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
11: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
11: 416-900-4599.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

11:25 நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. மனிதர்களது வாழ்க்கை முறைமை நிறையவே இப்போது மாறி இருக்கின்றது. கடும் உழைப்பு, உடல் உழைப்பு எல்லாம் கொஞ்சம் இப்போது குறைந்து இருந்த இடத்தில் இருந்து நாங்கள் அதிகம் வேலை செய்ய எங்களை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது பெரிய அளவிலே எங்களது உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அலுவலக வாழ்க்கை என்பது பெரும்பாலானவர்களுக்கு ஒரு சேரில் அமர்ந்திருப்பது தொடர்பாக அதனை சுற்றித்தான் சுழல்கின்றது என்பதைத்தான் நாங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள தேவையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஆனால் இந்த பழக்கம் எங்களது உடல் நலத்திற்கு வந்து பெரிதும் தீங்கு விளைவிப்பதாக அமைகின்றது. நீண்ட நேரம் நாங்கள் உட்கார்ந்திருக்கின்ற போது எங்களது உடல் எடை அதிகரிப்பு அல்லது ஹார்ட் டிசீஸ் வருவதற்கான வாய்ப்பை கொண்டு வருகின்றது. Type 2 diabetes போன்றவை ஏற்படுவதற்கான அபாயத்தையும் அதிகரிக்கும் என்று சொல்லி தொடர்ச்சியாகவே மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கைகளை விடுத்து வருவதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்ற இந்த நிலையில் நாங்கள் எப்படி இதனை கொஞ்சம் குறைக்கலாம், இந்த ஆபத்தை வந்து குறைக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் ஒரு ஆய்வு ஒன்று செய்யப்பட்டு அதன் முடிவுகள் பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசினில் அண்மையில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதைத்தான் இங்கு நாங்கள் பார்க்க

இருக்கின்றோம். தொடர்ச்சியாக ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், எங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கிரீன் பிரேக்ஸை எடுப்பதற்கு நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் ஒரு வேளையில் வந்து அதிக செயல்திறனோடு ப்ரொடக்டிவாக இருப்பதற்கு நாங்கள் ஹவு ஆஃபன் வி ஷுட் கெட் அப் அண்ட் மூவ் என்று சொல்லி எங்களுக்கு அது தொடர்பாக அதிக அளவில் தெரிவதில் எப்படி எத்தனை தடவைகள் அல்லது எவ்வளவு நேரத்துக்கு ஒரு முறை நாங்கள் எழுந்து கொஞ்சம் நடக்க வேண்டும், எங்களது உடலை வந்து அசைக்க வேண்டும் என்பது தொடர்பாக அதிக அளவில் தெரிந்து வைத்திருக்கவில்லை என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. எனவே இந்த நிலையில் இந்த பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் மெடிசினில் அதனில் வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த ஸ்டடியின் முடிவுகளை பார்க்கின்ற போது, ஒவ்வொரு மணி நேரத்திலும் நாங்கள் ஒரு 5 நிமிட பிரேக்ஸை எடுத்தாக வேண்டுமா, இது ஒரு மூமெண்ட் ஸ்நாக்ஸ் மாதிரி நாங்கள் அதனை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இப்படி செய்கின்ற போது எங்களது எஃபிஷியன்சியை நாங்கள் இழக்காமல் இன்னமும் கொஞ்சம் அதிகம் நாங்கள் ஃபிளெக்சிபிளாக அல்லது ப்ரொடக்டிவாக அந்த வேலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம் என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எங்களது நல்ல வாழ்வும் கூட மேம்படுகின்றது இந்த மாதிரியாக இந்த மூமெண்ட் ஸ்நாக்ஸை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகின்ற போது என்பதையும் இங்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல் என்பது இப்போது பலரும் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதில் அது தொடர்பாக ஒரு சில ஆய்வுகளை செய்கின்ற போது, பெரும்பாலான அடல்ட்ஸ் வந்து தூக்கம் தவிர்த்து விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் முக்கால் பகுதியை அசையாமல் உட்கார்ந்திருந்துதானாம் செலவிடுகின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைதான் அவர்களது ஆரோக்கியத்தை பெரிதும் பாதிக்கின்றது என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். இதற்கான ஒரு பொதுவான அட்வைஸ் தான் சிட் லெஸ் அண்ட் மூவ் மோர் என்று சொல்லி கூறப்படுகின்றது. என்று சொன்னாலும் அதை செயல்படுத்துவது என்பது பலருக்கும் முடியாததாக இருக்கும். வேலையில் வந்து சரியாக ஈடுபட முடியாமலும் கூட அவர்கள் அந்த ஒரு விடயத்தை கைவிட்டு விடுகின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில்தான் இந்த மாதிரியான இந்த ஸ்நாக் பிரேக்ஸை வந்து எடுக்கின்ற போது நாங்கள் அதனை செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் 5 நிமிடங்கள் நாங்கள் எழுந்து நடப்பது எங்களது மனநிலையும் கூட மேம்படுத்துமா, எங்களது உடலில் ஏற்படக்கூடிய அந்த சோர்வையும் குறைப்பதற்கு அது போதுமானதாக இருக்கும். அதே நேரம் இது வந்து ஒரு ரியாலிஸ்டிக்காகவும் கூட இருக்கின்றது என்பதையும் கூட ஒரு ஆய்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கொலம்பியா யூனிவர்சிட்டி வந்து US எம்ப்ளாயீஸ் ஒரு 11,000 பேரை வைத்துத்தான் இந்த ஆய்வை செய்திருக்கின்றது. அந்த எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் அல்லது 9 மணி நேரம் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. முதல் வாரத்தில் அவர்கள் தங்களது வழக்கமான அந்த வேலைகளை தொடர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோர்வு, டயர்ட்னஸ் அல்லது அவர்களது அந்த ஒரு மனநிலை மாற்றம், மூட் சேஞ்ச் அல்லது ஒர்க்கில் இருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் தொடர்பாக பதிவு செய்திருந்தார்களா. அதுக்கு பிறகு 2 வாரங்கள் என்று சொல்லி பார்த்தால், அவர்கள் வந்து தங்களது வேலையிடத்தில் ஒவ்வொரு 30 மணி நேரத்திற்கு ஒரு முறை எழுந்து நடக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருந்திருக்கிறார்கள். அதே நேரம் ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை அவர்கள் எழுந்து நடக்கக்கூடியவர்களாக கூட இருந்திருக்கிறார்களாம் ஒரு குரூப். அதே நேரம் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு 5 நிமிடங்கள் நடைபயிற்சி எடுக்கக்கூடிய அந்த மாதிரியான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு அதுக்கு பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு வினாத்தாள்களையெல்லாம் அவர்கள் பதிலளித்து பூர்த்தி செய்திருந்தார்களா. அதில் ஒவ்வொரு 30 மினிட்ஸ்க்கும் ஒரு முறை எழுந்து நடக்கக்கூடியவர்களுக்கு வந்து சோர்வு குறைந்து அவர்களது மனநிலை மேம்படுத்தப்பட்டிருந்தது என்று சொன்னாலும், அவர்களது நாளாந்த வேலையை அது அதிகம் பாதித்திருந்தது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். எழுந்து நடக்காமலே இருப்பதை விட ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒரு முறை ஒரு 5 நிமிடங்களாவது எழுந்து நடப்பது என்பது அவர்களுக்கு நன்மை அளித்திருக்கின்றது. என்று சொன்னாலும் சரியான தீர்வாக சரியாக 1 மணி நேரத்திற்கு ஒரு 5 நிமிடங்கள் எழுந்து நடத்தல் என்பது ஒரு நபரது ப்ரொடக்டிவிட்டி, மூடன், அலர்ட்னஸ் இவற்றையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கியது என்பது தொடர்பாகத்தான் அந்த ஆய்வு முடிவில் இந்த தகவல்கள் இப்போது பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். மணிக்கணக்கில் தொடர்ந்து உட்காரக்கூடிய அந்த பழக்கத்தை கைவிடுவது என்பது கடினமாக இருக்கின்றது என்று சொல்லி ஆய்வில் பங்கேற்ற பலர் சொல்லியிருந்தார்களாம். அதே நேரம் ஒரு சில ஊழியர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் சொல்லி பார்த்தால், இந்த மாதிரி தாங்கள் இடையில் வந்து அந்த பிரேக்கை எடுத்து எழுந்து நடப்பது என்பது தொடர்பாக எங்களது கோவர்க்கர்ஸோ அல்லது எங்களது பொஸ்ஸோ எங்களை தவறாக நினைப்பார்கள் என்று சொல்லியும் கூட ஒரு கவலை எங்களிடம்
இருந்திருக்கின்றது என்று சொல்லியும் அவர்கள் தங்களது அந்த மனநிலையையும் கூட பதிவு செய்திருந்தார்களாம். அதே நேரம் இது சற்று முரண்பட்ட ஒரு விடயமாக தோன்றினாலும் கூட தொடர்ந்து உட்கார்ந்து நாங்கள் செய்யக்கூடிய வேலையிலும் பார்க்க, இடையிடையில் எழுந்து நாங்கள் நடந்துவிட்டு அதுக்கு பிறகு வந்து செய்யக்கூடிய அந்த வேலையின் தரம் என்பது அதிகமாக இருக்கும், எங்களது ப்ரொடக்டிவிட்டியை அதிகரித்திருக்கும், குறுகிய நேரத்திலே நாங்கள் அதிக வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்போம், எங்களது உடலின் செயற்பாடுகள் சீராக மாறியிருக்கும், இது ஒருவரது நினைவாற்றலை கூட மேம்படுத்த உதவும், மக்கள் வந்து தளர்வாக உணராமல் அதிக புத்துணர்ச்சியோடு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த 5 நிமிட பிரேக் வந்து வழங்கும் என்று சொல்லித்தான் அந்த விவரங்கள் எல்லாமே வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எல்லா எக்ஸசைஸிலும் பார்க்க நாங்கள் வாக்கிங்கை செய்கின்ற போது தான் அது எங்களுக்கு செலவை ஏற்படுத்தாமலும் கூட இருக்கின்றது. அதே நேரம் அதிக தூரத்துக்கு நாங்கள் நடக்க வேண்டியன்ற தேவையும் இல்லை, குறுகிய தூரத்திலேயே நாங்கள் கொஞ்ச நேரம் இடையில் நடந்துவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எங்களது செயல்களை செய்கின்ற போது நாங்கள் அதனை சரியாக செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எங்களது அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடங்களில் நடக்கலாம், அல்லது அதனை சுற்றி நாங்கள் நடக்கலாம், அல்லது இன்னொருவரை நாங்கள் தொடர்பு கொள்வதற்கு ஃபோனை பயன்படுத்தாமல் எழுந்து சென்று அவர்களோடு பேசலாம், இப்படி என்று சொல்லி ஒரு சில முக்கியமான நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கின்ற போது அந்த மாற்றத்தை வந்து சாத்தியமாக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷனும் கூட இந்த சேவையை வரவேற்றிருக்கின்றது. தாங்கள் ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய ஒரு சில ஆய்வுகளிலும் எங்களுக்கு சரியான இந்த மாதிரியான ஒரு தகவல்கள் தான் கிடைத்திருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எளிய உடற்பயிற்சிகள் எங்களது உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் என்று சொல்லியும் பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷனும் மீண்டும் இந்த ஆய்வு முடிவு தொடர்பாகவும் ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு அலுவலகத்திலே நாங்கள் முக்கியமாக ஒரு சில மாற்றங்களை கொண்டு வருதலின் மூலமாக அதை சாத்தியமாக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். 11:33 இஸ்தேஃபம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பெற்று வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 416-321-6104.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morning Sir & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
0: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
1: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-9622-647-549-0059.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388 416-649-6388.
5: The station with the
6: best music.
7: It's East FM.
8: Feel the power. Feel the bass. 102.7 FM.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:47 இருக்கின்றது. பசிபிக் ஓஷனில் இப்போது ஜப்பானை சூழ ஒரு டபுள் ட்ரபுள் ஒன்று உருவாகி வருகின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு பவர்ஃபுல் டைஃபூன் ஒன்று ஏற்கனவே உருவாகி இருக்கின்றது. இன்னும் ஒரு புயல் ஒன்றும் கூட அந்த பகுதியில் ஒரே நேரத்தில் உருவாகி எதிர்வரும் நாட்களில், அதில் குறிப்பாக இந்த வீக்கெண்டில் வந்து ஜப்பானை சூழ தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பது தொடர்பாக தான் இப்போதைய அவதானிப்புகள் சொல்லுகின்றன. பசிபிக் பகுதியில் இருந்து உருவாகக்கூடிய அந்த ஒரு புயல் நிலைமைகள் வந்து கனடாவின் வெதர் பேட்டர்ன்ஸிலும் கூட தாக்கத்தை செலுத்தும் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. டைஃபூன் மெக்காலா என்று சொல்லி இப்போது பெயரிட்டிருக்கின்றார்கள். இது வந்து ஈஸ்ட் ஆஃப் த பிலிப்பைன்ஸ் அந்த பகுதியில் உருவாகி ஜப்பானில் எதிர்வரும் ஒரு சில நாட்களில் அங்கிருக்கின்ற ஒரு காலநிலையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அதன் நகர்வு இருக்கும் என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இந்த வீக்கெண்டில் தான் ஜப்பானின் கரையோர பகுதி வந்து, அதிலும் குறிப்பாக இந்த சவுத் கோஸ்ட் லைன்ஸ் வந்து ஒரு 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழையை பெறக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் மிக மிக பலமான காற்றோடும் கூட அந்த மழை மேகங்களின் நகர்வும் கூட இருக்கலாம் என்பதும் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் சம நேரத்தில் தான் டைஃபூன் ஹிகாஸ் என்று சொல்லி அதற்கான பல்வேறுபட்ட மாற்றங்களும் அந்த பகுதியில் நிகழ்ந்து வருகின்றதாம். அதன் பல அதிகரிப்பு, அதாவது அது வலுப்பெறக்கூடிய நிலைமை இப்போது இந்த வாரத்தின் நடுப்பகுதியிலிருந்து அவதானிக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த டைஃபூன் ஹிகாஸ் அது இப்போது உருவாக்கம் பெறுவதன் காரணமாக அதன் அந்த பாதையை வந்து சரியாக இன்னமும் தீர்மானிக்க முடியவில்லை என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இப்போதைய தரவுகளின் அடிப்படையிலே பார்த்தால் இந்த இரண்டு புயல்களும் கூட ஜப்பானின் கரையோர பகுதியில் ஒன்றாக சந்திக்கக்கூடியதாகவும் ஒரு சில சாத்தியங்கள் தென்படுகின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த நிலையில் இரண்டு டிராபிக்கல் ஸ்டோம்ஸ் வந்து ஒரே பகுதியில் இணைகின்ற போது அது வந்து ஒன்றின் பாதையை இன்னொன்று மாற்றக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இரண்டும் இணைந்து ஒரே இடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியங்களும் கூட இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் இப்போது பகிரப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டுக்கும் இடையிலான அந்த ஒன்றிணைவு என்பது அதிகளவில் நிகழும் என்பதும் கூட சொல்ல முடியாது. அதே நேரம் அதன் திசையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இரண்டும் சந்திக்காமல் போவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இப்போதைய இந்த முன்னறிவிப்புகள் வந்து நிச்சயமில்லாமல் இருப்பதற்கான காரணம் இரண்டாவது ஸ்டோம் வந்து இன்னும் சரியாக வலுப்பெறவில்லை என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்போதே இந்த டைஃபூன்ஸ் அவற்றின் அந்த பாதைகளை அவதானிக்கின்ற போது அது கனடாவின் வெதர் பேட்டர்ன்ஸிலும் கூட ஒரு சில தாக்கங்களை எதிர்வரும் நாட்களில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். மழை இருக்கக்கூடிய ஒரு பகல் பொழுதைத்தான் நாங்கள் இனி தொடர்ந்து சந்திக்கப் போகின்றோம். 17 வெப்பநிலையாக இருக்கின்றது. 17 நாங்கள் உணர்கின்றோம். 18 வெப்பநிலை உயர்வு இன்றைக்கு இருக்கும். மழைக்கான வாய்ப்புகள் இப்போது அதிகம் தென்படுகின்றன. 12 மணி 1 மணி அளவில் எல்லாம் சற்று அதிகமான மழையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். மாலை பொழுதிலும் கூட மெல்லிய மழை தூறல் தொடரலாம். 5 மில்லிமீட்டர் அளவில் மழை இருக்கும் என்பது இப்போது கூறப்பட்டிருக்கின்றது. இரவு வேளையிலும் மெல்லிய தூறல் தொடர்வதற்கான சாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எரிபொருள் விலை நாளைக்கு ஒரு 3% இன்னமும் சரிகின்றது என்பதையும் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. இன்றைக்கும் 1% விலை வீழ்ச்சியை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். இன்றைய விலையிலும் பார்க்க நாளைக்கு இன்னும் ஒரு 3% குறைவான விலையில் நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் வியாழக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளை ஒரு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடை தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 4163711487, 4163711487.
1: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்படிகள் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474254332, 4162923220, 6479750524.
2: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங் 416-626-8421, 416-626-8421.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ, 4 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
0: கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 முதல் ஜூலை 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபியர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
4: Astro Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு நீதான மதிய வழியில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலியூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 25 2026 வியாழக்கிழமையின் ஒளிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொராண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது. அதே வழியில் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க என்றால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அல்லது வந்து இருக்கவே இருக்க ஈஸ்ட் எஃப்எம் .ca உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca. அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் பார்த்து மகிழ முடியும். அதே வழியில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. அப்படியே வந்து நாங்கள் வெளியே வானிலையை பார்க்கலாம். இப்போது வெப்பநிலை என்னவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தால் 18 இருக்கின்றது. 19 இன்று அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். மழையும் ஆரம்பித்திருக்கின்றது. 8 வரைக்கும் இந்த மழை தொடரலாம் அப்படின்னு சொல்லியும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. நாளைக்கு 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். நாளைக்கும் சிறிதளவு மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலையையும் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து 2 ஒரு சதம் குறைவடைந்து வந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகரித்திருக்கிறது. அதாவது 3% நள்ளிரவுக்கு பின்னர் குறைவடைய இருக்கின்றது. 12:02 வாட்ஸ்அப் டொராண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

12:09 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தியிருக்கிறது சில விஷயங்களை பார்க்கலாம். 2026 ஃபைனல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில்ஸ் வந்து மெயில் பண்ணப்பட்டிருக்கிறதாம். இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய மெயில் பாக்ஸை செக் பண்ணி பார்க்கவில்லை என்று சொன்னால் அதை செக் பண்ணி பார்க்கும்படி கேட்டிருக்கிறது. அல்லாவிட்டால் torondo.ca/ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படி என்று போனீங்கன்னு சொன்னால் அதிலும் நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கான டியூ டேட்ஸ் எப்போது, பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அது தொடர்பான விவரங்களை எல்லாம் நீங்கள் டொரண்டோவிலே ஒரு ப்ராப்பர்ட்டி வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றதை ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸ் நேத்தன் பிலிப்ஸ் கேஆரில் இன்றிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது June 25 தொடக்கம் 28 தேதி வரைக்கும் எதுவும் நடைபெறாது, ஏனைய இடங்களில் நடைபெறும் என்பதையும் சிட்டி சொல்லியிருக்கின்றது. அது தொடர்பாகவும் நீங்கள் டொரண்டோ.ca போய் அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்திருக்கிறது. நேத்தன் பிலிப்ஸ் கேஆரில் மாத்திரம் இன்றிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை 28 வரைக்கும் 4 இந்த மேட்சஸும் வந்து ப்ரோட்காஸ்ட் பண்ணப்படாது, அதாவது இந்த ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸ் இடம்பெறாத அந்த இடத்தில் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏனைய இடங்களில் பல இடங்களில் அவை நடைபெறும் தொடர்ந்து அப்படின்னு சொல்லியும் சிட்டி வந்து ஞாபகப்படுத்தியிருக்கிறது. 12:10 நேற்றைய நாள் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு கவலையாக தான் இருந்திருக்குன்னு சொன்னால், கனேடியன் அணி வந்து வின் பண்ணணும் அல்லது வந்து டாய் பண்ணால் அவங்க ஒரு டாப் ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் இந்த சிறு விளையாட்டு அப்படித்தான் மாறி மாறி வந்துட்டுருக்கோம். சரி, அதனால் 2-1 சொல்லி சுவிட்சர்லாந்து முன்னிலை வைத்திருந்தது நேற்று கனடாவோடு விளையாடி பார்க்கலாம். வருகின்ற போட்டிகளில் கனடா அப்படி விளையாட போகுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் 4 போட்டிகள் வந்து ஸ்கெடியூல் பண்ணப்பட்டிருக்கிறன. 4 2 போட்டிகளும், அதே போன்று 7 2 மேட்சஸும் வந்து இடம்பெற போகின்றன. ஃபீஃபா விளையாக்கின போட்டிகள் 2026 டொரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள் நீதன் கந்தசாமி. அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 to June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷேட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் ஓட ஹீரர்ஸ் விசேட விலையில். ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989. Some conditions may apply.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.
7: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:23 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரிந்த வெளியிலே ட்ரோனோவிற்கு ஃபீஃபா வேர்ல்ட் கப்பை பார்ப்பதற்கு வந்த ஃபேன்ஸ் என்னதான் ட்ரோண்டோவில் கனடாவில் எல்லாம் வாழ்க்கை செலவு கூடியிருக்கேன்னு நாங்கள் நினச்சா கூட வெளியே பார்க்குற போது எங்களோட கனடாவில் பரவாயில்லன்ற மாதிரி தான் நிலைமை இருக்குது. அதே போன்று அதை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் குரோஷியன்ஸ், அதாவது குரோஷியாவினுடைய ஃபேன்ஸ் அவர்களுடைய நாட்டிலிருந்து அமெரிக்காவில் அதே போன்று கனடாவிலெல்லாம் சென்று வந்திருக்கின்றார்கள். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது ஈவன் அமெரிக்காவை விட கனடாவில் அதிலும் டொரண்டோவில் வந்து கட்டுப்படியாகக்கூடிய விதத்தில் தான் இருக்கின்றது தான். உணவுகளாகட்டும், தங்குமிடங்கள், ஃபியோல் இப்படின்னு சொல்லி பல விடயங்கள்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த குரோஷியன்ஸ் சொல்லியிருக்கிறார்கள், தங்களுடைய பேக் ஹோமை விட டொரண்டோவில் வந்து அஃபோர்டபிலிட்டியாக இருக்கிறது இந்த பொருள் இந்த விடயங்கள் எல்லாம் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். தங்களோட நாட்டோட ஒப்புகையில் டொரண்டோவில் மலிவாக இருக்குது அப்படி என்று சொல்லி கேட்க கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக தான் இருக்கும் எங்களுக்கு. சரி, அதே போன்று இன்னும் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு என்னென்றால், சர்க்கிள் கே அதாவது எஸ்ஓ கேஸ் ஸ்டேஷன் வந்து இந்த சம்மரை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக கொண்டாடலாமே அப்படி என்று சொல்லி ஃபியூல் இயர் சம்மர் ஸ்வீப் ஸ்டேக்ஸ் அப்படி என்று ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை உங்களுக்கு தரப்போகின்றார்கள். ஒரு 3 மாதங்கள் வரையில் நீங்கள் ஒரு $450 வரையில் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாரம் நடைபெற போகிறதாம் இந்த ட்ரோ. என்ன செய்யணும் என்று சொன்னால், நீங்கள் July 20 தேதிக்குள் நீங்கள் இங்கே எஸ்ஓவிலே எரிபொருளை நிரப்பிக்கொள்ள வேண்டும். நிரப்பிக்கொள்ளும் போது வாரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்க போகிறது. இது July 20 தேதிக்குள் நீங்கள் எரிபொருளை நிரப்பிக்கொள்ளும் போது சர்க்கிள் கேயில் இந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட போகிறது. நாடு முழுவதும் 1300 அதிகமான பார்ட்டிசிபேட்டிங் சர்க்கிள் கே ஸ்டோர்ஸ் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், அங்கே இருக்கிற ஒரு கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ண வேண்டுமா நீங்கள் ஃபியூல் நிரப்ப போகும்போது, அல்லது வந்து உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் ப்ரீபே அந்த செய்யும் போது அதிலே உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அல்லது கடைக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கேஷியர்கிட்ட கேட்டிங்கனாலே அவங்க டீட்டெயில் எல்லாம் சொல்லுவார்கள். சர்க்கிள் கே July 20 தேதி வரைக்கும் ஃபியூல் நிரப்புகின்றவர்களுக்கு இந்த வாய்ப்பை வாராவாரம் தர இருக்கின்றது. 12:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: வெனசுவேலாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தினால் பல நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 10,000 முதல் 1,00,000 வரை இருக்கலாம் என அமெரிக்க புவியியல் அளவீட்டகம் மதிப்பிட்டுள்ளது. வடமத்திய வெனசுலாவை அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் உலுக்கியுள்ளன. உடனடி மனிதாபிமான உதவிகளை அனுப்ப கனடா தயாராகி வருகின்றது. டொரண்டோ பெரும்பாகத்தில் முன்னெடுக்கப்பட்ட குடிவரவு சார்ந்த விசாரணைகளில் கிட்டத்தட்ட 200 விசாரணைகள் மிரட்டி பணம் பறித்தலுடன் தொடர்புபட்டுள்ளதாக கனேடிய எல்லை பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 33 பேரை வெளியேற்றும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அது கூறியுள்ளது. சர்வதேச குற்றவியல் அச்சுறுத்தல்களை தடுத்து கனேடிய மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் மத்திய அரசு மிக வலுவாக செயற்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னெடுத்துள்ள விசாரணைகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. 7 கோடி ரூபாய்கள் மதிப்பில் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு முறைகேடாக நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தம் வழங்கியதாக அறப்போர் இயக்கம் சார்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவிற்கு சொந்தமான இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் கணக்கில் வராத 40,00,000 ரூபாய் பணம் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அறிவித்துள்ளது. இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகள் மிகவும் விரிவானவை மற்றும் உணர்வு பூர்வமானவை என்பதை அங்கு விஜயம் செய்தபோது தாம் உணர்ந்து கொண்டதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். உண்மைகளுக்காக மக்கள் காத்திருப்பதாக தெரிவித்துள்ள நீதியமைச்சர் செம்மணி மனித புதைகுழிகள் குறித்த உண்மைகளை வெளிப்படுத்துவோம் எனவும் இவ்விடயத்தில் குற்றமளித்த அவரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை அரசுக்கு இல்லை என்றும் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார் 6479826476. 10 அதிகமான உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம் 6479826476.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 5086 5088 9552 4656 0898 9552 4656 0898 9552 IP Gold House திருமணம் பூ புனித நீராட்டு விழா கோவில் நகைகள் காசுமாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House போடி நியூடெல்லி டிரைவ் யூனிட் 6 மாக்கம் 905 5544 5890
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 416-779-2323
3: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
2: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798 6478182798.
4: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெருமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
2: என்றும் இசையுடன் இஸ்டெஃப் எம் உங்களுடன் 102.7.

12:48 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, கனடா போர்டர் சர்வீசஸ் ஏஜென்சி ஒரு முக்கியமான விடயத்தை கூறியிருக்கிறது. அதாவது கடந்த இலை உதிர் காலத்திலே தொடங்கிய ஒரு இமிக்ரேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேசஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதிலே ஜிடிஏ பகுதியிலே டசன் கணக்கானவர்கள் இப்போது நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு வெளியேற்றப்பட இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த மிரட்டி பணம் பறிக்கின்ற குற்ற செயலோடு இவர்கள் தொடர்பு பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லித்தான் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இது கடந்த ஆகஸ்ட் மாதத்திலே பசிபிக் பிரெய்ரி பகுதிகளில் தான் உண்மையில் இந்த எக்ஸ்ட்ரோஷன் விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தனவாம். அது பின்னர் நவம்பர் மாதத்திலே ஜிடிஏ பகுதிக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இதில் தான் இப்படியான பல கேசஸ் வந்து கண்டறியப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 200 குடிவரவு விசாரணைகள் இது தொடர்பாக தொடக்கப்பட்டு அதிலே 33 வெளியேற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 17 பேர் வந்து நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கனடியர்கள் வந்து தங்களுடைய வீடு பணியிடங்கள் ஆகட்டும் அல்லது சமூகங்களில் வந்து பாதுகாப்பாக உணர வேண்டும், அதற்கு தகுதியானவர்கள் தான் கனடியர்கள். இந்த குற்றச் செயல்கள் மிரட்டி பணம் பறிக்கிற போன்ற வெவ்வேறு சிக்கலான சர்வதேச குற்ற அச்சுறுத்தல்களை வந்து எதிர்கொள்வதற்கு சமாளிப்பதற்கேற்ற வகையில் கனடிய அரசாங்கம் கடுமையாக உழைத்து வருகின்றது அப்படி என்று சொல்லியும், கனடியர்களுக்கு இந்த அச்சுறுத்தலையும் தாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படி என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி அவர்கள் நிறைய பேர் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு விடயம்தான் இது. சரி, ஒரு இவ்வாறான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதே வேளையிலே ஜிடிஏ பகுதிக்கு வெளியே என்று சொல்லி பார்க்கையில் கிட்டத்தட்ட 300 இமிக்ரேஷன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து இப்போது சென்று கொண்டிருக்கிறதாம். அதே போன்று பசிபிக் ரீஜனை பொறுத்தளவில் 150 கேசஸ் வந்து ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறது. 69 ரிமூவல் ஆர்டர்ஸும் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கிறது. இதில் 46 பேர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களாம். அதே போன்று 138 இமிக்ரேஷன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து பிரேரி ரீஜனிலும் தொடக்கப்பட்டிருக்கிறது. 37 ரிமூவல் ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டு 18 பேர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியான விடயங்கள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பீல் ரிஜன் கடந்த மே மாதத்தில் சொல்லியிருந்தார்கள் தாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரோஷன் அதாவது மிரட்டி பணம் பறிக்கிறதோடு தொடர்பு பட்டதாக 17 பேரை வந்து தாங்கள் கைது செய்திருந்தோம் அப்படி என்று சொல்லியும், இவர்கள் ஏராளமான வன்முறை சம்பவங்களில் எல்லாம் ஈடுபட்டவர்கள் அப்படி என்று சொல்லியும், குறிப்பாக சவுத் ஏஷியன் பிசினஸ் கம்யூனிட்டியை வந்து டார்கெட் பண்ணி இவர்கள் இந்த மிரட்டலை வந்து செய்திருந்தார்கள் அப்படி என்றும், அதோடு இந்த பீல் ரீஜனில் நடைபெற்ற ஏராளமான இந்த துப்பாக்கி வன்முறைகளோடும் இதிலேயே ஒரு அரைவாசி பங்குக்காவது இந்த குரூப்போட பங்களிப்பு இருந்திருக்கும் அப்படி என்று சொல்லியும் போலீசார் தெரிவித்திருந்ததையும் இங்கே ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். 12:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: Your favorite music. On your favorite station. 102.7. It's East FM. Ajax Nissan and Infinity-ல் சர்வீஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-ம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன்
4: 693-589-9. பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகலவிதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 Rutherford Drive, Unit 36, Concord, Vaughan Mills, Moluku Munbahula Plazaville, Dental Arts Clinic, 905-761-1181, Aladhi 647-884-9080.
0: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா June 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 17 புதன்கிழமை மஞ்சம், June 18 வியாழன் மாம்பழ திருவிழா, June 19 வெள்ளி வேட்டை திருவிழா, June 20 சனி சப்பரம், June 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து June 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், June 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
5: ஸ்காபரோவில் அகரம் சில்க், 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம் பட்டுக்கள்.

நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளிய வெப்பநிலை 16 இருக்கின்றது, 14 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். 19 இன்று அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. அதே வேளையிலே மழைக்கான வாய்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 7-8 மணி வரைக்கும் தொடரலாம் அப்படின்னு சொல்லி இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. நாளைக்கு 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்திதான், இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடையே இருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்கலாம் 102.7 ஊடாக. அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க என்றால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மழலாம். அல்லது இருக்கவே இருக்கிறது ஈஸ்ட் எஃப்எம் .ca, உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மழலாம் ஈஸ்ட் எஃப்எம் .ca. அதேபோன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் பிரதியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் செய்திகளை ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. இன்னும் டா வெளியில் சத்தம் நினைக்காதீங்க, இது ரேடியோவில் சத்தம்.

1:06 எஸ்டெஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போட்டு பாட்டு கேட்டுட்டு போல இருக்கு, கொஞ்சம் வலிச்சு சிரிக்கிற மாதிரி இருக்கு வானம். சரி, அப்படியே தான் மாறி மாறி இருக்க போகுது. 1:06 இருக்கின்றது, வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த லிஸ்ட்டில் எங்கட பேரும் வரணுமே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசையாக இருக்குது, நிறைய பேர் ஓடிக்கொண்டும் இருக்கலாம் இதை நோக்கி. சரி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், கனடாவிலேயே வந்து அதிக அளவு செல்வந்தர்கள், செல்வந்தர்கள்னு சொன்னால் சும்மா மில்லியனர்ஸ் இல்லை, பில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ் ஃபேமிலிஸ் எங்கே இருக்கிறாங்க அப்படி என்று சொல்லி ஒரு விடயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் கூறப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாகாணத்தில் வந்து அதிகளவான இந்த பில்லியனர்ஸ் இருக்கின்றார்கள், கனடியன்ஸ் அப்படி என்று சொல்லி பார்த்தால் எல்லாருக்கும் ஒரு ஆசையத்தான் இருக்கும், எங்கடா இது அப்படி என்று சொல்லி. இதிலே வந்து பார்க்கையில் இந்த இடம் அப்படி என்று சொல்லி பார்த்தால், அப்படியே கேட்டுட்டு இருங்க, நாங்களும் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இதில் வந்து 44 விதமான கனடாவினுடைய பில்லியனர்ஸ் ஃபேமிலி ஒரு ப்ரொவின்ஸில் தான் வசித்து கொண்டிருக்கின்றார்களாம். அதே வேளையிலே ஆண்டாரியோவிலே இருக்கின்ற 0.01% குடும்பங்கள் கிட்டத்தட்ட வந்து 546 மில்லியன் அளவான செல்வத்தை கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லியும் ஆராய்ந்திருக்கின்றார்கள். அதே போன்று இதை யார் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த அறிக்கையை அப்படி என்று சொல்லி பார்க்கையில், கெனடியன்ஸ் ஃபார் டாக்ஸ் ஃபேர்னஸ் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு லாப நோக்கற்ற எந்தவித கட்சி சார்புமற்ற ஒரு குழு தான் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கின்றது. கெனடியன்ஸ் ஃபார் டாக்ஸ் ஃபேர்னஸ், இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதுதான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. சரி, அடுத்த பாடலை தொடர்ந்து அதற்கு பின்னர் நாங்கள் இது தொடர்பாக பார்த்து கொள்ளலாம். அதுக்கிடையில் இன்னொரு முக்கியமான செய்தியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இப்போது வெனசுலா நாட்டிலே வந்து 2 பாரிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருந்தன, 7.5 மேக்னிட்யூட் அளவிலே. இதனால் வந்து கிட்டத்தட்ட 1000 அளவிலே உயிர்கள் பலியாகி இருக்கின்றன, பல ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கனடாவும் வந்து இதற்கான மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு இப்போது தயாராகி வருகின்றது அப்படி என்று சொல்லி கனடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்திருக்கின்றார். அதையும் இங்கே ஞாபகப்படுத்தலாம். இதுவரையில் 164 பேர் வந்து உயிரிழந்திருக்கலாம் அப்படி என்று சொல்லியும், 971 பேர் வந்து காயமடைந்திருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:08 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 4163711487 4163711487
2: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
4: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3-5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறை அருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்க. தொடர்புகளுக்கு 416-321-6104.
9: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
9: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
12: நிறுவனம் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 647-302-5748 camsonics.com.
13: ஒருமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
14: Everything you like, everything you need is found only here.
13: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஒரு மணி 23 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கின்றது. சார், இந்த பில்லியனர்ஸ் கனடாவிலே எந்த மாகாணத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் பார்த்துருந்தோம், மீதியை பார்க்கலாம். இது தொடர்பாக ஜெரட் வாக்கர், இவர் வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் டிரெக்டர் ஆஃப் கெனடியன்ஸ் ஃபார் டாக்ஸ் ஃபேர்னஸ், இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கையில், இந்த அதீத சொத்து குவிப்பு என்பது வந்து கனடாவில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியில் காணப்படுகின்ற ஒரு பிரச்சனையாக கூட இருக்கின்றது. இதில் கனடாவும் இருக்கிறது என்பது தான் இந்த அறிக்கை காட்டியிருக்கிறது. என்ன அப்படி என்று சொல்லி பார்த்தால், அந்த அளவுக்கு வயசாக இல்லாவிட்டாலும் ஒரு அளவுக்கு இருக்கின்றது. அதை சரிவு செய்வதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி இவர் கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், இப்போது மாகாண ரீதியாக அவங்க பார்த்திருக்கிறார்கள். அந்த ரீதியிலே பார்த்தால் ஒரே ஒரு மாகாணத்தை தவிர, அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியாவை தவிர, கனடா முழுவதிலும் அநேகமான எல்லா இடங்களிலுமே 1999 தொடக்கம் 2023 வரை இந்த பணக்கார குடும்பங்கள் வைத்திருக்கின்ற செல்வத்தினுடைய பங்கு அதிகரித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இந்த செல்வம் வெல்த் அப்படின்னு சொல்லி பார்க்கையில், அது வந்து ஒரு குடும்பம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து சந்தை மதிப்பிலிருந்து அவர்களுடைய அந்த கடன்களை கழித்த பிறகு கிடைக்கக்கூடிய மதிப்பாக இது பார்க்கப்படுகின்றதா. அதே போன்று இந்த வெல்த் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தால், அது இந்த இன்கம் டேக்ஸ் இல்லை, ஆனால் அதுக்கு மாறாக சொத்து மற்றும் பங்குகள், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அசெட்ஸ் மற்றும் ஷேர்ஸ் மீதான வரி என்று சொல்லியும் இவர் கூறியிருக்கின்றார். இந்த நேரத்தில் தான் அநேகமானவர்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கையில், அவர்களுடைய அந்த செல்வம் பெரும்பகுதி நிலங்களாக இருக்கின்றது அல்லது வந்து குடியிருப்பு கட்டிடங்களாக இருக்கின்றனவாம். அதிலும் அடுத்தது வந்து இந்த முதலீட்டு நிதி பங்களிப்புகள், ஆயுள் காப்பிறுதி, ஓய்வூதியங்கள் இப்படி என்று சொல்லி அவர்களுடைய அந்த சேமிப்பு போன்றவை எல்லாம் இதில் உள்ளடக்கப்படுகின்றன அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறிக்கையிலே பெரும் பணக்காரர்கள் ஆண்டாரியோக்குள்ளே தான் வசிக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டாரியோ வாசிகளுக்கு அடடார் பக்கத்து வீட்டுக்காரன்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இப்படி நிறைய பெரிய செல்வந்தர்கள் வந்து ஆண்டாரியோவில் தான் வசிக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதிலும் முதல் 0 பணக்காரர்கள் வந்து 0.01% குடும்பங்கள் இங்கே தான் வசிக்கின்றார்களாம். அவர்கள் 546 மில்லியன் அளவிலான மிக உயர்ந்த செல்வங்களை கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிராந்திய ரீதியாக கூட ஒவ்வொரு அளவீடுகள் வந்து கூறப்பட்டிருக்கின்றன. பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே வந்து 501 மில்லியன் சராசரி செல்வத்தோடு 2 இடத்தில் இருக்கின்றார்களாம். அடுத்த குபெக்கில் வந்து 408 மில்லியனோடும், ஆல்பர்ட்டாவிலே 393 மில்லியனோடும் அடுத்தடுத்த இடங்களில் இருந்திருக்கின்றன சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே கனடாவில் குறைந்தது வந்து 100 மில்லியன் செல்வம் கொண்ட 3380 குடும்பங்கள் இருக்கின்றனவாம். இதில் கிட்டத்தட்ட அரைவாசி, அதாவது 1600 குடும்பங்கள் வந்து ஆண்டாரியோவில் தான் வசிக்கின்றன அப்படி என்றும், 38 பில்லியனஸ் குடும்பங்கள் ஆண்டாரியோவுக்குள்ளே இருக்கின்றனரா. கனடாவை பொறுத்தளவிலே 86 பில்லியனஸ் குடும்பங்கள் இருக்கின்றன. அதில் 44% வந்து ஆண்டாரியோக்குள்ளே தான் இருக்கின்றது. 38 பில்லியனஸ் வந்து ஆண்டாரியோக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் அதே போல் இன்னும் ஒரு விஷயத்தை பார்த்தால், கனடாவை பொறுத்தளவில் 1.9 மில்லியன் அதிகமான இந்த வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்களும் ஆண்டாரியோக்குள்ளே தான் இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லியும் இந்த அறிக்கை வந்து தெரிவித்திருக்கின்றது. ஆகவே தான் ஒரு சமச்சீரான ஒரு விடயத்தை கொண்டு வருவதற்கு சில தனி வரிகளும் வந்து விதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அது தொடர்பான விவரங்கள் எல்லாம் பகிரப்பட்டிருக்கின்றது. 1:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வெனசுவேலாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தினால் பல நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ள நிலையில் உடனடி மனிதாபிமான உதவிகளை கனடா வழங்க உள்ளதாக பிரதமர் மாக்கானி அறிவித்துள்ளார். வடமத்திய வெனசுலாவை அடுத்தடுத்து உலுக்கிய இரண்டு நிலநடுக்கங்களினால் 10,000 முதல் 1,00,000 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கக்கூடும் என அமெரிக்க புவியியல் அளவீட்டகம் மதிப்பிட்டுள்ளது. பிராந்திய மனிதாபிமான உதவி அமைப்புகளுடன் தொடர்பில் உள்ளதாக கனேடிய வெளிவிவகார திணைக்களம் கூறியுள்ளது. தமிழ்நாடு மின்சாரத்துறையின் நிலைமைகள் குறித்த வெள்ளை அறிக்கையினை அமைச்சர் நிர்மல் குமார் வெளியிட்டுள்ளார். மின்துறையில் வெற்றிடமாக உள்ள 20,000 மேலான பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அவர் கூறியுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் 9,000 மேலான பணியாளர்கள் ஓய்வு பெற்றதாகவும் ஆனால் வெறும் 343 வெற்றிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்துறையை மேம்படுத்தாமல் மின்சாரத்தை கொள்வனவு செய்வதிலேயே திமுக கவனம் செலுத்தியதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழக வெற்றிக்கழக அரசு உள்நோக்கத்துடன் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சாடியுள்ளார். இலங்கையில் ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கே மக்கள் தமக்கு ஆணையை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க சட்ட நடவடிக்கைகளை அரசியல் பழிவாங்கல் என கூறக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். ராணுவத்திலோ புலனாய்வு பிரிவிலோ இருந்தவர்கள் கூட ஏதேனும் ஒரு குடும்பத்திற்கு அதிகாரத்தை பெற்றுத்தரும் நோக்கில் குற்றங்களை செய்திருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாட்டு நாலு விஷயம்
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamzin 437-860-7002
3: 437-860-7002 All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 mudal free estimation free installation conditions apply 191 Nagar Avenue unit 15 Scarborough 416-841-5301 416-841-5301
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்டு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ் 416-292-2455
6: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவில்நாத சுரேசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883. ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
7: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

1:45 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே சிட்டி வந்து ஞாபகப்படுத்தி இருக்கிறது, அதாவது ஃபிஃபா வேர்ல்ட் கப் 26 ட்ரோண்டோ. அது வந்து அதனுடைய ட்வீட்டை வந்து சிட்டி ரீட்வீட் பண்ணியிருக்கிறது. என்ன விஷயம் என்று சொன்னால், கனடா முதலாவது வேர்ல்ட் கப் நாக் அவுட் ரவுண்டை வந்து இந்த சண்டே வந்து பிளே பண்ண இருக்கின்றது. ஆகவே ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அந்த டிக்கெட்ஸ் வந்து இப்பொழுது அவைலபிளாக இருக்கின்றன. 1 மணியிலிருந்து இப்போது அவைலபிளாக இருக்கின்றன. டிக்கெட் மாஸ்டர் .ca சென்று இதை நீங்கள் உங்களுக்கான டிக்கெட்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கிறது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சேவ்டு அடிப்படையில் தான் இது வழங்கப்பட போகிறது. ஆகவே நீங்கள் இதை தவற விடாமல் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் டிக்கெட் மாஸ்டருக்கு சென்று இதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஃபேன் ஃபெஸ்டிவல் காண்பதற்கான டிக்கெட்ஸ் என்று சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கிறது. அப்படியே வந்து இன்னும் ஒரு விஷயம், அதற்கான டியூ டேட்டும் இன்றைக்குத்தான். இதென் அப்படி என்று சொன்னால், கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய பேருக்கு வந்து தங்களுடைய மூதாதையரை வந்து கண்டறிவதற்கான ஒரு ஆர்வம் வந்திருந்தா, நீங்கள் யாராவது 23andMe அப்படி என்று சொல்லி அதனை வந்து நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மூதாதையரத்தடுப்பு உங்களுக்கு கடைசியில் கொஞ்சம் பணமும் வரப்போகுது. ஆனால் என்ன விஷயம் என்று சொன்னால், உங்களுடைய தனிப்பட்ட தரவுகள் சில வேலைகளில் காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். இந்த மார்ச் மாதத்திலே வந்து டொரண்டோ பேஸ்டான ஒரு லோ ஃபேர்ம் KND கம்ப்ளெக்ஸ் லிட்டிகேஷன் இது வந்து கூறியிருந்தது, இந்த 23andMe அதிலே தங்களுடைய ஃபேமிலி ஆன்செஸ்ட்ரி அதை வந்து கண்டறிவதற்காக நிறைய பேர் வந்து முயன்றிருந்தார்கள். அவர்களுடைய தரவுகள் தான் இப்போது வெளியாகி இருக்கின்றது அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதற்கான கிளைமை வந்து நீங்கள் செய்து கொள்ள முடியும் என்று அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கின்றதாம். இது வந்து 3.25 மில்லியன் கனடா டாலர்ஸில் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 4.5 மில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான நஷ்ட ஈடு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட போகின்றதாம். ஆகவே ஒருவருக்கு வந்து தலா ஒரு 2500 வரையில் அதிகபட்சமாக இதன் மூலம் பெறலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதற்கான அந்த கேஸ் வந்து 2023 ஃபைல் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த நீங்கள் அப்ளை பண்ணுவதற்கான உங்களுடைய கம்பன்சேஷனை வந்து பெற்றுக்கொள்வதற்கான நிறைவு நாளாக காணப்படுகிறதாம். ஒரு DNA டெஸ்டிங் கம்பெனியிலிருந்து தான் இந்த தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கின்றன. அதாவது இன்னும் ஒரு வெளி ஆக்களினால் வந்து அது களவாடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6.9 மில்லியன் பயனாளர்களினுடைய தரவுகள் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 23andMe கஸ்டமர்ஸ் இவங்க வந்து 2023 May 1 October 1 இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் யாராவது இதில் உங்களுடைய தகவல்களை கொடுத்திருந்தீங்க அப்படி என்று சொன்னால் நீங்கள் வந்து இதற்கு தகுதி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 1:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: 102.7 Truck and Trailer Parts மற்றும் GKJ Services-ன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USA-க்கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸ் உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 416-817-5060 You are in good hands with Allstate.
3: காலம் தரும் நாயகனே.
4: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம். ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா. ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா. ஜூலை 3 வெள்ளி சப்பரம். ஜூலை 4 சனி தேர் திருவிழா. ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம். ஜூலை 6 திங்கள் பூங்காவனம். ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, காபரோ. 416-299-9955
5: வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26 27 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்பிடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332 647-975-0524
6: ஹைஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கமென் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். ரமேஷ், 437-243-1719 437-243-1719

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 2:01. இஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம், 17 இருக்கின்றது. அதே போன்று 14 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். 19 என்று அதிகூடிய வெப்பநிலையாக இருந்தது அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இனி வந்து கொஞ்சம் ஒரு அளவிற்கு 16-15 இப்படித்தான் இருக்க போகிறது. ஆனால் நாளைக்கு மீளவும் 24 உயர இருக்கின்றது வெப்பநிலை. அதே போன்று 50% மழைக்கான வாய்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை நாளும். எரிபொருள் விலையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடியே இருக்கின்றது. சரி, நீங்களும் எங்களோட 102.7 ஊடாக இணைந்திருக்கலாம், அல்லது வந்து எங்களுடைய ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அல்லது இருக்கவே இருக்கிறது eastfm.ca, உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும் eastfm.ca. பிரதி மாதாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com.

2:06 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த வழியில் பார்க்கலாம், இந்த வார இறுதியிலும் ஏராளமான நிகழ்வுகள் இடம்பெறப்போகிறேன. அதே போன்று டிடிசி சொல்லியிருக்கிறது, டிடிசி கோ போன்றவை கடந்த வார இறுதியை போன்று இந்த வார இறுதியும் எந்த வீக்கெண்ட் க்ளோஷர்ஸும் இல்லையாம். ஆனாலும் அதற்கு மாறாக உங்களுக்கு என்ஹான்ஸ் சர்வீஸ் வந்து வழங்கப்பட இருக்கிறது. ஃபீஃபா ஈவெண்ட்ஸ் நடைபெற இருப்பதன் காரணமாக உங்களுக்கு அதிக அளவான சேவைகள் வழங்கப்பட போகின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. நம்புவதற்கு சிலர் கஷ்டமாக இருக்கும் பொது போக்குவரத்தில் இருந்தாலும் ஏன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுற விஷயம்தான். மூடல்கள் எதுவுமே இல்லை, ஆனால் இது வந்து அதிகரித்த சேவையை உங்களுக்காக வழங்கப்பட போகிறது. தங்களோட வெப்சைட்டுக்கு சென்று இது தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் டிடிசி கோ போன்றவை கூறியிருக்கின்றன. ஆனால் வீதி முடக்கங்கள் இருக்க போகின்றன, ஏராளமான வீதி மூடல்கள் இருக்கின்றன, அதை கவனித்துக் கொள்ளலாம். ஃபீஃபா வேர்ல்ட் கப்பை அதன் காரணமாக வந்து எக்கச்சக்க லேன்ஸ் வந்து முடக்கப்படுகின்றன. சில ஈவெண்ட்ஸ் காரணமாக சில பகுதிகள் வந்து பகுதியளவில் மூடப்படுகின்றன வெவ்வேறு டைம்ஸ். இல்லப்படியாகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். டவுன் டவுன் பகுதியில், குறிப்பாக டொரோனோ பகுதியிலெல்லாம் போகிறீங்கன்னு சொன்னால் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். டொரோனோ ரிப் ஃபெஸ்ட் இடம்பெற போகிறது. இது நாளைக்கு வந்து காலை 11 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை 9 மணி வரை இடம்பெறுமாம். ஒரு நபருக்கான அட்மிஷன் ஃபீ வந்து $3. ஃபேமிலிக்கு என்று சொல்லி பார்க்க நீங்கள் $9க்கு என்ட்ரன்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும் அட்மிஷன். இது எட்டோபிகோவிலே இருக்கின்ற ரோட்டரி கிளப்புக்கு இந்த ஃபண்ட் முழுவதும் செல்ல இருக்கிறது அவர்களுக்கு உதவிக்காக அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. டொரோனோ ரிப் ஃபெஸ்ட் இடம்பெற போகிறது. இது வந்து கிளவடேல் மால், அதுதான் இதை ஹோஸ்ட் பண்ணுகின்றது. ஃபுட், ஃபன், என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி வேர்ல்ட் கப் இன் டொரோனோ கண்டினியூ ஆகவே அதன் காரணமான நிகழ்வுகளும் இருக்கப் போகின்றன. ப்ரைடு ஃபெஸ்டிவல் வீக்கெண்டாகவும் இது இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2:09 வாட்ஸ்அப் டொரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
0: மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு, 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487 416-371-1487
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128 4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
0: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோடு, மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
6: The station with the best music.
7: It's East FM.
8: It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.

ஒரு அவசர ஒரு அப்டேட் ஒன்றினை செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதிகளுக்கு நீங்கள் பயணங்களை முடிந்தவரை தவிர்க்குமாறு கூறி வருகின்றது அரசாங்கம். அதில் இப்போது பார்த்தீங்கன்னா நேற்று இரண்டு பெரிய நிலநடுக்கங்கள் அங்கு ஏற்பட்டிருந்தன. 7.1 அதேபோன்று 7.5 ரிக்டர் அளவுகளில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது தெரிந்த ஒரு விஷயமாகவே இதற்கான மனிதாபிமான உதவிகளையும் கனடிய அரசாங்கம் இப்பொழுது செய்வதற்கு தயாராகி வருகின்றது. கனடியர்கள் சார்பாக தங்களுடைய அனுதாபங்களையும் குடும்பத்தினர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் கனடிய பிரதமர். இந்த நிலையில்தான் கனடியர்களை அந்த அங்கே செல்வதற்கான பயணங்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி அங்கே வந்து செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கலாம், பொலிட்டிக்கல் அதே போன்ற எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கலாம், வயலண்ட் கிரைம்ஸ் இருக்கலாம். அது மாத்திரமல்லாமல் நீர் பற்றாக்குறை, மருந்துகள், பெட்ரோல் போன்றவைக்கெல்லாம் தட்டுப்பாடுகள் இருக்கலாம். ஆகவே முடிந்த வரைக்கும் இங்கே பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்டிருக்கின்றார்கள் கனடியரை. 2:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: டொரண்டோ பெரும்பாகத்தில் முன்னெடுக்கப்பட்ட குடிவரவு சார்ந்த விசாரணைகளில் கிட்டத்தட்ட 200 விசாரணைகள் மிரட்டி பணம் பறித்தலுடன் தொடர்பு பட்டுள்ளதாக கனேடிய எல்லை பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 33 பேரை வெளியேற்றும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அது கூறியுள்ளது. சர்வதேச குற்றவியல் அச்சுறுத்தல்களை தடுத்து கனேடிய மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் மத்திய அரசு மிக வலுவாக செயற்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக முன்னாள் அமைச்சர் ஈவ வேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னெடுத்துள்ள விசாரணைகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. 7 கோடிகள் ரூபாய் மதிப்பில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு முறைகேடாக நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தம் வழங்கியதாக அறப்போர் இயக்கம் சார்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவிற்கு சொந்தமான இடங்களில் இடம்பெற்ற சோதனைகளில் கணக்கில் வராத 40 லட்சம் ரூபாய் பணம் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகள் மிகவும் விரிவானவை மற்றும் உணர்வு பூர்வமானவை என்பதை அங்கு விஜயம் செய்தபோது தாம் உணர்ந்து கொண்டதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். உண்மைகளுக்காக மக்கள் காத்திருப்பதாக தெரிவித்துள்ள நீதியமைச்சர் செம்மணி மனித புதைகுழிகள் குறித்த உண்மைகளை வெளிப்படுத்துவோம் எனவும் இவ்விடயத்தில் குற்றமளித்த அவரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை அரசுக்கு இல்லை என்றும் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Stephen 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165088 9552 4165088 9552.
3: Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Dikumidiyal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Serviye Valangukirar, 416-299-1020.
4: Master Productions, Mattum She Shop Entertainment, Pirmayudan, Valangum. Anirudh XV, Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV, Tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். June 1 to July 15 அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
6: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 4 1 6 5 5 8 2 5 5 1 4 1 6 5 5 8 2 5 5 1.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:44 மிஸ்டர் ஃபெம்மூடாக அவர் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட், சமந்தா நடிப்பில் எங்கள் தங்கம் மற்றும் பரிமலா அன்கோ ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். அப்படியே பார்க்கலாம். இப்போது கனடிய அரசாங்கம் இந்த பேங்க்ஸ் மற்றும் ஆத்தரைஸ்ட் ஃபாரின் பேங்க்ஸுக்கான ஒரு அப்டேட்டை செய்திருக்கின்றது. அதாவது கஸ்டமர்ஸ் வந்து தங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து சமர்ப்பிக்கும் போது பேங்க்ஸ், அதே போன்று அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு வங்கிகள் இவையெல்லாம் எவ்வாறு செயற்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி அது தொடர்பான அப்டேட்டாக இது கூறப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே பார்க்கையில் 56 நாட்களுக்குள் பேங்க்ஸ் வந்து ஒரு தெளிவான இதற்கான ஒரு ரிசால்வ் பண்ணி சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இதற்கான அந்த சரியான விதத்திலே வந்து இதற்கான பதிலை வந்து கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக இன்னும் சில விடயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறன. இந்த மாற்றம் இப்போது கொண்டு வரப்படுகின்றது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதே வேளையிலே இன்னும் ஒரு விடயம், ஒரு அறிக்கை வந்து தெரிவித்திருக்கிறது, ஒரு புதிய ரிப்போர்ட். இது என்ன அப்படின்னு சொன்னால், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் இந்த காத்திருப்பு நேரங்கள் அதிகரித்து காணப்பட்டதற்கு ஒரு காரணம் கூறப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், லாங் டேர்ம் கேர் ஃபெசிலிட்டி அதே போன்று ஹோம் கேர் ப்ரோக்ராம்ஸ் இதிலெல்லாம் இடங்கள் இல்லை. அதன் காரணமாக இந்த இடங்களுக்கு செல்ல வேண்டியவர்கள் வைத்தியசாலைகளிலேயே இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இந்த ஈஆருக்கு செல்பவர்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கின்றது தங்களுக்கான ஒரு படுக்கையை பெற்றுக்கொள்வதற்காக அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த உள்நோயாளிகள் பொறுத்தளவிலே இவர்கள் இந்த லாங் டேர்ம் கேருக்கோ அல்லது வந்து ஹோம் கேருக்கோ அனுப்புவதற்காக குறைந்தது வந்து ஒரு சராசரியாக 24 நாட்கள் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றதாம். இந்த நிலையில தான் அதற்கிடையிலே இங்கே ஒவ்வொரு நாளும் எமர்ஜென்சிக்கு செல்பவர்கள் தங்களுக்கான அந்த படுக்கைகள் கிடைக்காத பட்சத்திலே இப்படி நிறைய நேரம் வந்து காத்திருக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதை யார் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால், த கெனடியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹெல்த் இன்ஃபர்மேஷன், அதுதான் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கின்றது. ஃபீஃபா வேர்ல்ட் கப் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃபீஃபாவில் இருக்கின்ற போட்டிகள் 2026 டொரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இந்த நேரத்திலே கெனடியன் மென்ஸ் நேஷனல் டீம் அதை பார்த்தால் அதில் கிட்டத்தட்ட கால்வாசி பேர் இருக்கிறது. எங்க அப்படி என்று சொன்னால் பிரம்ப்டனில் தான் இருக்கிறார்களா. அவங்க அடிக்கடி வேறு வேறு செய்திகள் நாங்கள் கேள்விப்பட்டாலும் உண்மையிலே வந்து இந்த நேஷனல் டீமில் இருக்கின்றவர்களில் கால்வாசி பேர் வந்து பிரம்ப்டன்லிருந்து தான் வந்திருக்கின்றார்கள். ஏனையவர்கள் தான் மொன்ட்ரியல், டொரோனோ, வான்குவர் போன்ற இடங்களிலிருந்து வந்து இருந்தார்கள் அப்படி என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 2:47

2:51 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கியிருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 4164570651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
2: Focus Educational Services, Ontario Certified Teacher Samita Selvarajavin Thalamayil Iyangum Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோடு, மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி,
4: 4162937287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401. மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில் 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-996-592 6475490059.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூன் மாதம் 25 திகதி வியாழக்கிழமை 2026 ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானிலையின் ஊடாக உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 3:08 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 17 டிகிரி செல்சியஸ். மிகமூட்டம் அநேகமான பகுதிகளில் நிறைந்திருந்தாலும் வெயிலும் அவ்வப்போது காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மழைத்துறலுக்கான வாய்ப்புகளும் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. நள்ளிரவை தாண்டிய நேரங்கள் வரையிலும் இந்த மழைத்துறலுக்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே தென்படுகின்றன. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். நாளை 21 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை நேற்றும் இன்றும் 2% குறைவடைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 3% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது. அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212. eastfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். உங்கள் ஊர் ஒன்று கூடர்கள், பாடசாலை ஒன்று கூடர்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். ஈஸ்ட் எஃப்எம் கம்யூனிட்டி

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி 1.5 மில்லியன் டாலர்கள் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-23
2: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
3: Refinance, renewal, equity line of credit நை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத் தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
4: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
6: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3-5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறை அருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்க தொடர்புகளுக்கு 416-321-6104.
7: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்
8: ஈஸ்ட் எஃப்எம்

நேரம் 3:25 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்க நிகழ்ச்சி எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபீஃபா உலகக்கிண்ண உதயப்பந்தாட்ட போட்டிகள் 2026 இன்றைய தினம் 4 மணிக்கு 2 போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. குறிப்பாக கியூரசோ மற்றும் ஐவரி கோஸ்ட் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் இக்வேடோர் மற்றும் ஜெர்மனிக்கு இடையிலான போட்டியும் இடம்பெறப்போகின்றது. இந்த 2 போட்டிகளும் இன்று மாலை 4 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அதே வேளையில் 7 மணிக்கு 2 போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன இன்றைய தினம். துனிசியா மற்றும் நெதர்லாண்ட்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி, ஜப்பான் மற்றும் ஸ்வீடன் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற இருக்கின்றது. அதே வேளையில் இன்று 2:10 கூட டர்க்கி மற்றும் USA க்கு இடையிலான போட்டியும், பழகுவே மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான போட்டியும் இடம்பெற இருக்கிறமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இது பற்றிய ஸ்கோர் நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருங்கள். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: கேளுங்கள்
1: செய்திகள். வெனிசுவேலாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தால் பல நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ள நிலையில் உடனடி மனிதாபிமான உதவிகளை கனடா வழங்க உள்ளதாக பிரதமர் மாக்கானி அறிவித்துள்ளார். வடமத்திய வெனிசுவேலாவை அடுத்தடுத்து உலுப்பிய இரண்டு நிலநடுக்கங்களால் 10,000 முதல் 1,00,000 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கக்கூடும் என அமெரிக்க புவியியல் அளவீட்டகம் மதிப்பிட்டுள்ளது. பிராந்திய மனிதாபிமான உதவி அமைப்புகளுடன் தொடர்பில் உள்ளதாக கனடிய வெளி விவகாரத் திணைக்களம் கூறியுள்ளது. தமிழ்நாடு மின்சாரத்துறையின் நிலைமைகள் குறித்த வெள்ளை அறிக்கையினை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்டுள்ளார். மின்துறையில் வெற்றிடமாக உள்ள 20,000 மேலான பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அவர் கூறியுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் 9,000 மேலான பணியாளர்கள் ஓய்வு பெற்றதாகவும் ஆனால் வெறும் 343 வெற்றிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். மின்துறையை மேம்படுத்தாமல் மின்சாரத்தை கொள்வனவு செய்வதிலேயே திமுக கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழக வெற்றிக்கழக அரசு உள்நோக்கத்துடன் இந்த வெள்ளை அறிக்கையினை வெளியிட்டுள்ளதாக முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சாடியுள்ளார். இலங்கையில் ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கே மக்கள் தமக்கு ஆணையை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சட்ட நடவடிக்கைகளை அரசியல் பழிவாங்கல் என கூறக்கூடாதென வலியுறுத்தியுள்ளார். இராணுவத்திலோ புலனாய்வு பிரிவிலோ இருந்தவர்கள் கூட ஏதேனும் ஒரு குடும்பத்திற்கு அதிகாரத்தை பெற்றுத்தரும் நோக்கில் குற்றங்களை செய்திருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார், 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம். 6479826476.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa முகமது லெபி 437-477-7960.
3: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
4: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-3216-1.
2: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487. 416-371-1487.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9, 6-4-7-2-9-3-5-8-9-9.
6: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 3:47, திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் MS விஸ்வநாதன் அவர்கள் பற்றி ஒரு பதிவினை பார்த்திருந்தோம். அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நேற்றைய நாள் கவியரசு கண்ணதாசன் அவருடைய பிறந்தநாளம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நாங்கள் கவியரசு கண்ணதாசன் பற்றிய ஒரு பதிவினை இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கவியரசு தமிழ் திரையுலகில் இவரிடத்த இன்னைக்கு வரைக்கும் யாரும் நிரப்பலைன்னு சொல்லி எல்லா கவிஞர்களும் ஒத்துக்கிடுவாங்க. பிறந்த ஆண்டு என்ன? 1927. எந்த ஊரில் பிறந்தார்? கண்ணதாசன் காரக்குடிம்பாங்க, ஆனால் உண்மையில் காரக்குடி இல்லை. காரக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டி. சிறுகூடல்பட்டியில் 1927 பிறந்த இவர் 8வது பிள்ளை. இவங்க வீட்டில் 8வது வரைக்கும் தான் படித்தார், அதுக்கு மேலே படிக்கலை. இவருடைய இயற்பெயர் என்னென்னா, இவங்க வீட்டில் வச்ச பேர் இவருக்கு முத்தையாங்கிற பேர். இவர் அங்கெல்லாம் நகரத்தால் வழக்கம் என்னென்னா, தத்து கொடுத்துருவாங்க பிள்ளைகளை. அப்படி தத்து கொடுத்த போது இவருக்கு வைக்கப்பட்ட பெயர் நாராயணன் என்பது. ஆனால் முத்தையாங்கிற பேர் நாராயணனுங்கிற பேரெல்லாம் காட்டலாம், இவருக்கான பேர் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் பாரதிக்கு தாசன் பாரதிதாசன், பாரதிதாசனுடைய தாசன் சுப்பு ரத்னதாசன் சுரதா. பாரதியாரே தன்னை வந்து செல்லி தாசன் வச்சுருந்தாராம், காளிதாசன் அப்படிலாம் வைப்பாங்க. இவர் தன்னை என்ன பண்ணிட்டார்னா, கண்ணனுடைய தாசன் வச்சுக்கிறதுக்காக கண்ணதாசன் வச்சுக்கிட்டார். இவர் முதல்ல எழுத்துத்துறையில் இருந்திருக்கார், அதாவது பத்திரிகையில் எழுதுறார். இவருடைய முதல் பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சேர்ண பாட்டு. காலை குளித்தெளிந்து கருஞ்சார்ந்து பொட்டு வைத்து கருணாக பாம்பனவே கார்குழலில் பின்னலிட்டு அப்படின்னு ஒரு பாட்டு. பிறகு சேலத்துக்கு வர்றாரு, அங்கே வந்து கதை எழுத தெரியுமான்னு கேட்குறாங்க, சேர்ந்து கதை எழுதுறேங்கிறாரு. திடீர்னு ஒரு என்னாச்சு, கன்னியின் காதலின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதணும்னு சொல்லி சூழலை சொல்கிறாங்க. நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குற ஒருத்தருடைய பாட்டு அப்படிங்கிறாங்க. அவர் எழுதின முதல் திரைப்பட பாட்டு இதாங்க, கலங்காது இருமணமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. இதுதான் கண்ணாசனுடைய முதல் பாட்டு திரையுலகலை. அப்புறம் 5000க்கு மேற்பட்ட பாடல்களை அவர் பாடி 1981 அவர் அமெரிக்காவுக்கு போய் மறைகிற போது, அது வரைக்கும் தமிழ் திரையுலகில் அப்படியான ஒரு பெரிய சாதனையை அவர் யாருமே நிகழ்த்தினதில்லை. அவருடைய கடைசி பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏர்போர்ட்டு போயிட்டு இருந்தாராம், இளையராஜா அவர்கள் பாலுமகேந்திராவுடைய 3வது முறை படத்துக்காக பாட்டு கேட்குறாரு. அப்போ எழுதி கொடுத்த பாட்டு தான் கண்ணே கலைமானே கனிமையில் என கண்டே நுழைந்தானே அப்படிங்கிற பாட்டு. ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி, ஊமை என்றால் அதில் ஒரு அமைதி அப்படிம்பார். சரி, கண்ணதாசன் என்ன சிறப்பு அப்படின்னா, சூழலுக்கு ஏற்றவாக பாட்டு எழுதக்கூடிய ஒரு பெரும் திறமை உள்ளவர். அது மட்டும் இல்லை, கதாசிரியர், வசனகர்த்தா, பத்திரிகையாளர், பட தயாரிப்பாளர், நடிகர், அரசியல்வாதி என்று எல்லா முகமும் கொண்ட ஒருத்தர் யாருன்னா இவர் தான். இவருடைய சிறந்த கதை வசனங்களை வந்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, MGRடைய சொந்த தயாரிப்பான நாடோடி மன்னன். அதில் இவரும் ரவீந்திரன் தான் சேர்ந்து வசனம் எழுதியிருப்பாங்க. மகாதேவின்னு ஒரு படம், மணந்தால் மகாதேவி இல்லையல் மரண தேவி. இன்னைக்கு பஞ்சடையாளர்கள்லாம் சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாம் முந்தைய அவர் தான். தெனாலிராமன் ஒரு படம் வந்தது சிவாஜிக்கு, அந்த வசனம் அவர் தான். அதே மாதிரி இவர் சொந்தமாக கண்ணதாசன் ப்ரொடக்ஷன் வச்சுருந்தார், அதில் படங்கள் தயாரித்தார். மாலையிட்ட மங்கை, அதே போல் சிவகங்கை சீமை, கருப்பு பணம், இதெல்லாம் இவருடையது. இவர் நடித்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா, ரத்த திலகம் படத்தில் பழைய மாணவர் முத்தையா அப்படி அலுவணிக்காக பாடுவார்னொடனே, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, கோலமையில் ஒரு துணை இருப்புங்கிற பாட்டுக்கு TMS வந்து பாடுவார். இவர் தான் நடிச்சிருப்பார். பின்னாடி கூட பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமானு சூரியகாந்தியின் உடத்தில் நடிச்சிருப்பார். கருப்பு பணம் இவரே தயாரித்து இவரே நடிச்சிருப்பார். அர்த்தமுள்ள இந்து மதம்னு இவருடைய நூல் வந்து அவ்வளோ புகழ்பெற்றது. கண்ணதாசன் சொன்னோடனே காதலா தத்துவமானு நாங்கள் பட்டிமன்றம் போடுவோம். காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எப்படி இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, அதாவது முதலிரவுக்கு போயிட்டு வந்த ஒரு பெண்ணு எப்படி தன்னுடைய அனுபவத்தை சொல்வா, சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி, கண்ணத்தை பார்த்தேன் முன்னாடி பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி அப்படிம்பார். தத்துவம் பாடணுமா, ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன. இந்த பாட்டில் சொல்வார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, விட்டு விடுமாவி, பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தின் நினைப்பு அப்படிம்பார். நல்ல விஷயங்களை எல்லாம் எளிமையாக தரணுமா, பட்டினத்தாரையும் திருமூலரையும் மற்றவரையும் தரணுமா, எல்லாம் கண்ணாசனுடைய பாடல்களில் பார்க்கலாம். இரவு 10 மணிக்கு மேலே கண்ணாசனுடைய பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்படி ஒரு கவிஞன் வாழ்ந்திருக்க முடியுமா? அந்த அனுபவம் தான் அவருடைய வாழ்க்கை முழுவதும். இந்த 100 ஆண்டின் மறக்க முடியாத கவிஞர் கவியரசு கண்ணதாசன்.

0: Music.
1: On your favorite station, 102.7.
0: It's East FM.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
7: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 திகதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
5: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கொம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
8: பொறுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
9: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
8: இஸ் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 4:03, திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இரண்டு போட்டிகள் இப்பொழுது ஆரம்பமாயிருக்கின்றன. ஜெர்மனிக்கும் ஈக்குவடருக்கும் இடையிலான போட்டி ஆரம்பித்து 2 நிமிடங்களில் ஒரு கோலினை ஜெர்மனி ஈக்குவடருக்கு எதிராக பெற்றிருக்கின்றது. 1-0 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டி நியூயோர்க் நியூஜெர்சி ஸ்டேடியத்தில் இடம்பெறுகின்றவையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அடுத்த போட்டியாக கியூரசோ மற்றும் ஐவரி கோஸ்டுக்கு இடையிலான போட்டியும் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கோல்களும் புறப்படவில்லை இந்த போட்டியில் இதுவரையில். இந்த போட்டியில் 2 அணிகளும் தொடர்ச்சியாக மோதிக்கொண்டிருக்கின்றன. ஃபிலடெல்ஃபியா ஸ்டேடியத்தில் இந்த போட்டி இப்பொழுது 4:00 ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வெளியில் 17 டிகிரி செல்சியஸ். அநேகமான பகுதிகளில் மிகமூட்டம் நிறைந்திருக்கின்றது. மழைத்தூரலுக்கான வாய்ப்புகளும் தொடர்ச்சியாக நள்ளிரவு வேளைகள் வரையிலும் ஆபத்து தென்படுகின்றன. நாளை வெள்ளிக்கிழமை வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். 21 டிகிரி செல்சியஸ் அதி கூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை நேற்று முன்றும் 2% குறைவடைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 3% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:04, இது திசையெங்கும் கிழக்கு.

0: நாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7 Ajax Mitsubishi Canada-வின் number 1 PHEV களை 1.49% rate-இல் வாராந்தம் $108 plus tax-இல் இருந்து finance அல்லது lease செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers-க்கு free oil changes. மார்க்கெட்டிலேயே cheapest SUV-ஐ best warranty-உடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 plus tax-இல் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers-க்கு free oil changes-உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Thamseen 437-860-7002
1: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morning Sir and Finch சந்திப்பு கண்மையில் 2225 Markham Road Suite 408 Scarborough. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
3: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற licensed Pound Brokers. குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது Riverdale அடகு சேவை. 1061 Gerard Street East Inside the Smoker's Mart. அழையுங்கள் 437-984-106 Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
4: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26 27 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்பிடியல் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332
5: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

0: நேரம் 4:18 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டு போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 இன்றைய 4 ஆரம்பித்திருந்த இரண்டு போட்டிகள், ஈக்குவேடர் மற்றும் ஜெர்மனி அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஈக்குவேடரும் இன்னும் ஒரு கோலினை பெற்றிருந்தது 9வது நிமிடத்தில். அதன் அடிப்படையில் இப்பொழுது இந்த போட்டி 1-1 என்கின்ற கோல் கணக்கில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, ஜெர்மனி மற்றும் ஈக்குவேடர் அணிகளுக்கு இடையிலான போட்டி. அதே வழியில் கியூரசோ மற்றும் ஐவரி கோஸ்ட் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஐவரி கோஸ்ட் 7வது நிமிடத்தில் ஒரு கோலினை பெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் 1-0 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் முன்னிலை வைத்துக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
2: சிரிச்சி சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
3: ஏண்டா பாலாஜி, காலையில நீ அங்க வரப்ப நல்லா தெரியற, கிட்டக்க வர வர வர வர வர வர வர திடீர்னு காணா போயிருக்கே, ஏண்டா?
4: யூஸ் போயிருச்சுனே.
3: என்னது
4: கண்ணு
3: அதுவும் போய்கிட்டு இருக்கா? ஆமா, அப்ப அதுக்கு என்னடா பண்றது?
4: மீன் சாப்பிடுங்கண்ண.
3: மீன் சாப்பிட்டா
4: கண்ணுக்கு நல்லது.
3: மீன் சாப்பிடலன்னா
4: மீனுக்கு நல்லது.
3: நீயா?
4: ஆமாங்கண்ணா.
3: அண்ணாவா? இது பாரு, நானும் உன்னை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ணா அண்ணான்னு தலைவர்கள் பேரை சொல்லியே நான் ஆளை காலி பண்ண பாக்குறேன். ஆமா, நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணேன்? அந்த பொண்ணு என்ன ஏற எடுத்து பாக்குறது அந்த ஏழுமலையா புண்ணியம்? நீ மேற்கொண்டு ஏறட்டி எலும்பு சம்பளத்தை புரிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்?
4: சும்மா ஜாலிக்கு பண்ணன.
3: இது ஜாலியா? இது ஜாலியா? இத ஜாலி நடத்திட்டு ஒரு லவ் பேர்ட்ஸ் அத்து விட்டு வந்திருக்க. நீ
4: லவ் பேர்ட்ஸ்? நீங்க பேர்ட் அண்ணே?
3: இனிமேல நீ என்ன பேசாத.
4: என்ன
3: சாரு, ராத்திரி பூரா தூங்கல சார், காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கல சார், எந்நேரம் குளிக்காம உங்க பிள்ளைங்கள இருக்காரு போய் சொல்லு போ. இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும் போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டுவான். நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு போடுதணும்.
4: இப்ப பாருங்கண்ணே, இப்ப பாருங்கண்ணே, நீங்க
5: என்ன விஷயம்?
4: இந்த டிரெஸ் இந்தியன் படத்துல மணிஷா கோயிரால போட்ட டிரெஸ் தானேங்க? வெரி நைஸுங்க.
5: தேங்க்ஸ்.
4: வெரி கியூட்டுங்க.
5: தேங்க் யூ.
4: வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க.
5: தேங்க் யூ.
4: நான் அவங்களுக்கு சொன்னேங்க, அவங்களுக்கு லட்சணமா ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ஓசில கிடைக்குதுன்னு சீஸ் பர்கர் சீஸ் பீஸா எல்லாம் தின்னு தின்னு தின்னு இப்படி 5.5 பீப்பா மாதிரி இருந்துகிட்டு உங்களுக்கு இந்த டிரெஸ் தேவையான்னு சார் சொல்ல சொன்னேன். ஐயா சாமி சார்
3: சொன்னானா? டோட்டலா
5: சொன்னானா? காலேஜ்னு பாக்குறேன், இல்லனா செருப்பு பிஞ்சிடும்.
3: செருப்பு பிஞ்சிருமா?
4: அண்ணே,
3: 2 தானா போய் பேசிக்கிந்த? செருப்பு லெவல்ல கொண்டாந்து விட்டுட்ட.
4: நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க, நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டு
3: போறியா? இன்னைக்கு போட்ட பிட்டு செருப்பு லெவலுக்கு வந்துருச்சடா, நாளைக்கு வந்தா குலக்க சாக்கிருவானே. ஏய், ஒரு பொம்பளகையால என்ன கொள்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா, நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம்.
2: சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்திடாதே.
6: ஃபிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca தமிழ் செய்திகள்.
1: டொரண்டோ பெரும்பாகத்தில் முன்னெடுக்கப்பட்ட குடியுறவு சார்ந்த விசாரணைகளில் கிட்டத்தட்ட 200 விசாரணைகள் மிரட்டி பணம் பறித்தலுடன் தொடர்பட்டுள்ளதாக கெனடிய எல்லை பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 33 பேரை வெளியேற்றும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அது கூறியுள்ளது. சர்வதேச குற்றவியல் அச்சுறுத்தல்களை தடுத்து கெனடிய மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் மத்திய அரசு மிக வலுவாக செயல்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏ.வ. வேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னெடுத்துள்ள விசாரணைகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. 7 கோடி ரூபாய்கள் மதிப்பில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு முறைகேடாக நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தம் வழங்கியதாக அறப்போர் இயக்கம் சார்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏ.வ. வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் இடம்பெற்ற சோதனைகளில் கணக்கில் வராத 40 லட்சம் ரூபாய் பணம் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏ.வ. வேலு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகள் மிகவும் விரிவானவை மற்றும் உணர்வு பூர்வமானவை என்பதை அங்கு விஜயம் செய்த போது தாம் உணர்ந்து கொண்டதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். உண்மைகளுக்காக மக்கள் காத்திருப்பதாக தெரிவித்துள்ள நீதியமைச்சர், செம்மணி மனித புதைகுழிகள் குறித்த உண்மைகளை வெளிப்படுத்துவோம் எனவும் இவ்விடயத்தில் குற்றமளித்தவரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை அரசுக்கு இல்லை என்றும் கூறியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் 4:37 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2:37 கடந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஜெர்மனி மற்றும் ஈக்வடர் அணிகளுக்கு இடையிலான போட்டி 1-1 என்கின்ற கோல் கணக்கில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் கியூரசோ மற்றும் ஐவரி கோஸ்ட் இடையிலான போட்டி ஐவரி கோஸ்ட் 1 பெற்று 1-0 என்கின்ற கோல் கணக்கில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
3: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
4: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
5: ஸ்கார்பரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்கார்பரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? வொர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
8: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேரம் 4:46. ஜெர்மனி மற்றும் ஈக்வடோர் அணிகளுக்கு இடையிலான போட்டி 45 கடந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேலதிக 4 வழங்கப்பட்டிருக்கின்றன. 1-1 என்கின்ற கோல் கணக்கில் 2 அணிகளும் சமநிலையில் இருக்கின்றன. ஜெர்மனி 2 ஈக்வடோர் 9 கோல்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நியூயார்க் நியூஜெர்சி ஸ்டேடியத்தில் இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 4 ஆரம்பமாக இருந்தது. 4 இன்னொரு போட்டியும் ஆரம்பமாக இருந்தது. கியூரசோ மற்றும் ஐவரி கோஸ்ட் அணிகளுக்கு இடையிலான போட்டி. ஐவரி கோஸ்ட் 1 பெற்றிருக்கின்றது. 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. பிலடெல்பியா ஸ்டேடியத்தில் இந்த போட்டி 4 ஆரம்பமாகி அதுவும் 4 மேலதிக நேரத்தோடு 45 கடந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் மேலும் போட்டிகள் இன்றைய நாளில் இடம்பெற இருக்கிறமே குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளினை பொறுத்தவரையில் 7 போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. 2 போட்டிகள் அதே வழியில் 10 2 போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. 7 துனிசியா மற்றும் நெதர்லாண்ட்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியும், அதே வழியில் ஜப்பான் மற்றும் ஸ்வீடன் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இடம்பெற இருக்கின்றது. அதே வழியில் இரவு 10 டர்க்கி மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான போட்டியும் மற்றும் பரகுவே ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டியும் ஆரம்பமாக இருக்கின்றன. இங்கே குறிப்பிடத்தக்கது, ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 4:47 இருக்கின்றது.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அத்திசயங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேரம் 4:53. ஹாஃப் டைமில் இருக்கின்றது. ஜெர்மனி மற்றும் ஈக்வடோர் அணிகளுக்கு இடையிலான போட்டி 1-1 என்கின்ற கோல் கணக்கில் இரண்டு அணிகளும் சமநிலையில் இருக்கின்றன. அதுவேளையில் ஹாஃப் டைமில் இருக்கின்ற இன்னொரு போட்டி கிரோசோ மற்றும் ஐவரி கோஸ்ட் இடையிலான போட்டி, ஐவரி கோஸ்ட் 1-0 என்கின்ற கோல் கணக்கில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. இதோடு இன்றைய அத்திசயங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். மிளவும் நாளைய தினம் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் அத்திசயங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5-star tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours 416-474-1398 416-821-6929
2: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899 6472-93-5899
0: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்கள்.
5: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
2: மனு, தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.

0: நேரம் 5:02 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூன் மாதம் 25 வியாழக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேரடினாலும் கூட 7 வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-5545-4040
0: இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்ற முதலாவது நேயரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: சோமா இருக்கமே பாடுறீங்க செல்லகுமார்.
0: நாங்க பதில் பாடவழி கிட்ட விட தாங்க மாட்டீங்க.
2: நான்
0: பாடிடுவேன். பாடிட்டீங்க கேட்டுகள் இல்ல, உங்களுக்கு விளங்கிட்டு பதிலுக்கு பாடிடுவாங்கன்னு சொல்லி வேலை முடிஞ்சு வீட்டு வந்தாச்சா? போய் கொண்டு இருக்கீங்களா? சரி, வீக்கெண்ட் வேலை இருக்கோ செல்வகுமார்? சரி சரி
1: சரி. பாடல்
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நன்றி, வணக்கம்.
0: நீங்களும் கோஃபி டபுள் டபுள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 416-554-4040.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 5:08 ஆக இருக்கின்றது. கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 3% குறைவடைய இருக்கின்றது.
1: வெளியில் 16 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும் 16 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 21 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 23 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: இன்றைய நாள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற 4 மணிக்கு ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற 2 போட்டிகளும் ஹாஃப் டைம் நிறைவடைந்து மீளவும் தொடங்கியிருக்கின்றன. ஜெர்மனி மற்றும் ஈக்குவேடர் அணிகளுக்கு இடையிலான போட்டி 1-1 என்கின்ற கோல் கணக்கில் சமநிலையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மறுபுறத்தில் கியூரசோ மற்றும் ஐவரி கோஸ்ட் இடையிலான போட்டி 1-0 என்கின்ற கோல் கணக்கில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 4165544040. 4165544040.

0: நேரம் 5:14 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் தாசன், எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல சோமா இருக்கின்றோம். தாசன், என்ன செய்து கொண்டிருக்கீங்க? வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கீங்க. என்ன பாட்டு கேட்போம்
2: இன்னைக்கு?
0: நான் அடிமையில படப்பாட்டு. வீட்டை வீட்டை போய் இப்படி இருப்பீங்களா அதே சுதந்திரத்தோட? என்ன மாதிரி
1: நன்றி.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்று தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள். 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3-5 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 416-321-6104.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998 6478334998.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: நேரம் 5:23 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
5: இணைந்து கொள்ள படுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க? இந்த என்ன என்ன சொன்னீங்க? என்ன ஸ்ரீ?
6: என்ன
5: பாட்டு கேக்க போறீங்க?
6: கண்டிப்பா
1: பாட்டு உங்களுக்கு வருது. கேட்க போறோம் ஸ்ரீ. வேலை முடிஞ்சா?
6: நன்றி.
1: ஜெர்மனிக்கும் ஈக்குவடருக்கும் இடையிலான போட்டி 63 நிமிடங்களை கடந்து சமநிலையில் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் கோஸ்டோரிக்கா மற்றும்
7: கிரசோவணிகள் அணிகளுக்கு இடையிலான போட்டியை கோஸ்டரிக்கா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தொடர்ந்து முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026

எல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமை கொள், தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து கொள், சூரியனையே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா, மூன்று

0: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
1: East FM தமிழ்.
2: வெனிசுவேலாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தால் பல நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ள நிலையில் உடனடி மனிதாபிமான உதவிகளை கனடா வழங்க உள்ளதாக பிரதமர் மார்க்கானி அறிவித்துள்ளார். வடமத்திய வெனிசுவேலாவை அடுத்தடுத்து உலுப்பிய 2 நிலநடுக்கங்களால் 10,000 முதல் 1,00,000 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கக்கூடும் என அமெரிக்க புவியியல் அளவீட்டகம் மதிப்பிட்டுள்ளது. பிராந்திய மனிதாபிமான உதவி அமைப்புகளுடன் தொடர்பில் உள்ளதாக கனேடிய வெளிவிவகார திணைக்களம் கூறியுள்ளது.
3: தமிழ்நாடு மின்சாரத்துறையின் நிலைமைகள் குறித்த வெள்ளை அறிக்கையினை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்டுள்ளார். மின்துறையில் வெற்றிடமாக உள்ள 20,000-க்கும் மேலான பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அவர் கூறியுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் 9,000-க்கும் மேலான பணியாளர்கள் ஓய்வு பெற்றதாகவும், ஆனால் வெறும் 343 வெற்றிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்துறையை மேம்படுத்தாமல் மின்சாரத்தை கொள்வனவு செய்வதிலேயே திமுக கவனம் செலுத்தியதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழக வெற்றிக்கழக அரசு உள்நோக்கத்துடன் இந்த வெள்ளை அறிக்கையினை வெளியிட்டுள்ளதாக முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சாடியுள்ளார்.
2: இலங்கையில் ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கே மக்கள் தமக்கு ஆணையை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க, சட்ட நடவடிக்கைகளை அரசியல் பழிவாங்கல் என கூறக்கூடாதென வலியுறுத்தியுள்ளார். ராணுவத்திலோ புலனாய்வு பிரிவிலோ இருந்தவர்கள் கூட ஏதேனும் ஒரு குடும்பத்திற்கு அதிகாரத்தை பெற்றுத்தரும் நோக்கில் குற்றங்களை செய்திருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள் 5:33 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, ரிஷி இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ரோஹிணி?
1: நல்ல
3: சோமா
1: இருக்கிறோம்,
3: நீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சோமா இருக்கிறோம். தடுமாற்றம் தேவை, இந்த டைம்ல
2: நாங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் இருப்போம் அல்லது ரெண்டு பேரும் இருப்போம்.
1: அதுதான் பார்த்தேன், ஏதாவது ஒன்று ஸ்பான்டேனியஸா நீங்க சொல்லணுமே.
2: பாத்தீங்களா, இப்ப எனக்கு தடுமாறுது ரோஹிணி, இப்படி எல்லாம் புத்தி காட்டீங்கன்னா எனக்கு தடுமாற
1: வேண்டியது. நாங்களும் உங்களை ஒருக்க செய்யத்தானே வேணும்.
2: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: என்ன செய்ய போறாங்க?
2: சரி சரி,
3: எல்லாரும் சேர்ந்து
1: கேட்கலாம். உங்கள்ட்டே கேட்கிறேன், என்ன செய்ய போறீங்க?
2: பாத்தீங்களா, சரி சரி, பாட்டு கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்டமாக்கி.
1: நன்றி, இருவருக்கும் வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
2: 7 வரை கோபி டபுள் டபுள் ஒலி கேட்கின்றது.
3: 416-5-5-4-4-0
2: ஈஸ்ட் FM 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:34 நிமிடம்

0: ஜெர்மன் அணியினை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது ஈக்குவடோர். இரண்டு கோல்களை பெற்றிருக்கின்றது. ஏற்கனவே 9வது நிமிடத்தில் ஒரு கோலினை பெற்றிருந்த ஈக்குவடோர் அணி இப்பொழுது 77வது நிமிடத்திலும் ஜெர்மனுக்கு எதிராக ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது. 2வது நிமிடத்தில் ஒரு கோலினை ஜெர்மனி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 79 நிமிடங்கள் கடந்திருக்கின்ற சூழலில் இப்பொழுது இந்த போட்டியில் 2-1 என்கின்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை ஈக்குவடோர் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த போட்டி கிரசோ மற்றும் ஐவரி கோஸ்ட் இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலதிகமாக இன்னும் ஒரு கோலினை 64வது நிமிடத்தில் ஐவரி கோஸ்ட் பெற்றிருக்கின்றது. 2-0 என்கின்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் முன்னிலை வைத்துக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீர் காஃபி டபுள் டபுளில் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், யார் கேட்கறீங்க?
1: நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. ஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கோஃபி டபுள் டபுள் 416-554-4040 416-554-4040 டாக அழைத்து நீங்களும் உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்கலாம்.

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் வர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
2: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி, 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ் ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாயி போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். ஆமட் தம்சீன், 437-860-7002, 437-860-7002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.
9: நேரம் 5:50. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
10: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம் பரிசி மற்றும் லாவண்யா. இதுவரைக்கும் வணக்கம் கூறிக்கொள்வது சிவகுமாரன்.
9: வணக்கம் சிவகுமாரன், எப்படி இருக்கிறீங்க?
11: நான் மிகவும் நல்லமா இருக்கின்றேன். நீங்கள் இதுவரை நலன் தானே?
10: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
11: ஆமாம், நான் திரும்பி கேட்கும் பாடல் முதல் கனவு என்ற படத்தில் இருந்து. பாடியவர்கள் யார் என்று தெரியவில்லை. யாரை கேட்டு நின்றேன் காதல் வந்தது, யாரை கேட்டு கண்கள் காதல் தந்தது என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
9: நல்ல ஒரு பாட்டு கனாலே கேட்க போறோம். கண்டுபிடிச்சிருக்கீங்க ஒரு மாதிரி. கார்த்திக் கல்யாணி படிச்சிருக்காங்க அந்த பாட்டு, எல்லாரும் கேட்கலாம். சிவமார்,
11: நன்றி வணக்கம்.
10: நன்றி வணக்கம்.
9: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜெர்மனி மற்றும் ஈக்வடோர் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 2-1 என்கின்ற கோல் கணக்கில் ஈக்வடோர் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. அதே வேளையில் கியூராசோ மற்றும் ஐவரி கோஸ்ட் இடையிலான போட்டியில் 2-0 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 5:51.

0: நேரம் 5:55 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ள மறுத்த நீயர் வணக்கம்.
0: மாலை வணக்கம். உடுப்புட்டி ஒரு ராஜா, எப்படி இருக்கிறீங்க? கோடையும் குளிரும் கலந்திருக்கு, நாங்களும் நல்ல சுகமா இருக்கின்றோம், நாங்களும் வேலையெல்லாம் இருக்கிறோம் ராஜா.
2: நல்ல விஷயம்,
0: நீங்க இந்த பாட்டுக்கு சொல்ற விஷயம் தான் பிரச்சனையா இருக்கு ராஜா.
2: என்னண்டா வேலத்தில டிபியை கொண்டு போட்டுட்டு எங்கட பொடிய விளையாட போறாங்க, நேற்று திரி போச்ச மாவும் குளச்சி உடனே வச்சு
0: புது பசங்க
2: அப்படிதான்
0: இருக்கும். நல்ல வரி போவோம், இந்த வந்தது பெரிய விஷயம். என்ன பாட்டு கேப்போம்?
2: உங்களோட தயவுடன் ஒரு தகவல் உண்டு. எங்கட உடுப்புட்டி மக்கள் கோடை கூட கோடைகால ஒன்று கூட சனிக்கிழமை 8-12 நீங்கள மாதிரிலாம் 6 மாதிரிலாம் ஒரு விதமான கட்டணம் இல்லை, எல்லாம் நல்லது கட்டம் இருக்கு. நன்றி.
0: நல்ல கட்டம் இருக்கு. சரி, நன்றி நன்றி உடுப்புடி ராஜா.
2: தங்கத்தும் பாடல் என்றால் அன்பான காதலர்கள் ஆண் பெண் இல்லாருக்குமாக இந்த பாடல் மேகத்தில் ஒன்றா தெரிஞ்சோமே அன்பே என்ற பாடல்.
0: சரி சரி, பாட்டு வருது, நல்ல பாட்டு எல்லாரும் கேட்போம். நன்றி இணைந்து உண்டமைக்கு.
2: நன்றி ரிசிலா, வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: 416-55-44-0-0 416-55-44-0-0

0: நேரம் 6:04 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்து கொண்டிருக்கிறது. 4 மணிக்கு ஆரம்பித்திருந்த 2 போட்டிகளும் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. ஜெர்மனி மற்றும் ஈக்வடோருக்கு இடையிலான போட்டியில் ஈக்வடோர் 2-1 என்கின்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதே வழியில் கியூரே அந்த பேர் மட்டும் வருது இல்ல வாய்க்கில
1: கீரசோ
0: மற்றும் ஐவரி கோஸ்ட் இடையிலான போட்டியில் ஐவரி கோஸ்ட் 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றியினை பெற்றிருக்கின்றது. அடுத்த போட்டிகள் 7 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றன. 7 மணிக்கு துனிசியா மற்றும் நெதர்லாண்ட்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியும், அதேவேளையில் ஜப்பான் மற்றும் ஸ்வீடன் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் ஆரம்பமாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதனுடன் 10 மணிக்கு டர்க்கி மற்றும் யுஎஸ்ஏ இடையிலான போட்டி மற்றும் பெலகுவே ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டியும் ஆரம்பமாக இருக்கின்றது. 6:05 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாத்தீங்கன்னா ரிஷி, நான் இப்ப ஒவ்வொரு தடவை கடவுளை கும்பிட்டு கொண்டிருக்கிறேன். நல்ல காலம் எனக்கு இந்த வேலை வரையிலேயே.
0: நல்ல ஐடியா இருக்கு.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீர் காஃபி டபுள் டபுளில் வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா. வணக்கம் ரிஷி. பபி கதைக்கிறேன்.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க பபி?
2: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்கள எப்படி இருவரும்?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க பபி?
2: படம் வந்து பிரியமுடன். அதுல ஹரிஹரன் பாடின ஆகாஷவாணி நீயேன் ராணி.
0: சரி சரி, பாடுங்களுக்கு அனுப்பி பண்ணது பபி. எல்லாரும் சேர்ந்து கேட்போம். நீங்களும் அனைத்து உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040
1: வெளியில் 15 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும் 15 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 21 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 23 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் மேலும் 3% குறைவடைய இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:06 கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 416-554-4040

0: வைக்கணுமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 5086 7293 5899.
3: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 4163711487 4163711487.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 4162937287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்.
4: 416-461-6401.
5: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம், June 21-ஆம் தேதி ஞாயிறு கொடியேற்றம், June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, July 1-ஆம் தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, July 2 வியாழன் வேட்டை திருவிழா, July 3 வெள்ளி சப்பரம், July 4 சனி தேர் திருவிழா, July 5 ஞாயிறு தீர்த்தம், July 6 திங்கள் பூங்காவனம், July 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
6: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5-ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
0: ஈஸ்ட் FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 6:21 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் கண்ணன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
0: செய்து கொண்டிருக்கீங்க கண்ணன்?
2: கொண்டாடி
0: கொண்டிருக்கீங்களா? என்ன வியாழக்கிழமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க?
2: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க? இன்றைக்கு
2: பாட்டு ஷாஜகான் திரைப்படத்தில இருந்து மெல்லினமே மெல்லினமே என்ற பாட்டு.
1: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. இணைந்து கொண்டமை 7 மணி வரை கோஃபி டபுள் டபுள் ஒலிக்க இருக்கின்றது. 416-554-4040 416-554-4040.

0: நேரம் 6:27 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: இணைந்து கொள்ள மாட்ட நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் வினோ பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க வினோ?
2: சோமா இருக்கிறோம். நீங்க?
1: நாங்களே நல்ல சோமா இருக்கிறோம். வினோ சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: ஜீன்ஸ் தேட்டரத்துல இருந்து எனக்கு எனக்கா.
0: சரி சரி, அந்த பாட்டு உங்களுக்காண்டி வருது, நாங்க எல்லாரும் கேட்கலாம். வினோ நன்றி இணைந்து கொண்டமைக்கு. கொஞ்சம் நீளமான ஜீன்ஸ்னால நாங்க வெளியில கொடுத்து கொஞ்சம் தைக்க வேண்டியிருக்குது. அதனால செய்திகளை தொடர்ந்து அந்த பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: East FM. Tamer. Seidiher.
3: டொரண்டோ பெரும்பாகத்தில் முன்னெடுக்கப்பட்ட குடிவரவு சார்ந்த விசாரணைகளில் கிட்டத்தட்ட 200 விசாரணைகள் மிரட்டி பணம் பறித்தலுடன் தொடர்பு பட்டுள்ளதாக கெனடிய எல்லை பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 33 பேரை வெளியேற்றும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அது கூறியுள்ளது. சர்வதேச குற்றவியல் அச்சுறுத்தல்களை அடுத்து கெனடிய மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் மத்திய அரசு மிக வலுவாக செயற்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார்.
4: தமிழ்நாட்டில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னெடுத்துள்ள விசாரணைகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. 7 கோடி ரூபாய்கள் மதிப்பில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு முறைகேடாக நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தம் வழங்கியதாக அறப்போர் இயக்கம் சார்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் இடம்பெற்ற சோதனைகளில் கணக்கில் வராத 40 லட்சம் ரூபாய் பணம் இதுவரையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
3: இலங்கையின் ஜால் செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகள் மிகவும் விரிவானவை மற்றும் உணர்வு பூர்வமானவை என்பதை அங்கு விஜயம் செய்தபோது தாம் உணர்ந்து கொண்டதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். உண்மைகளுக்காக மக்கள் காத்திருப்பதாக தெரிவித்துள்ள நீதியமைச்சர், செம்மணி மனித புதைகுழிகள் குறித்த உண்மைகளை வெளிப்படுத்துவோம் எனவும், இவ்விடயத்தில் குற்றமளித்த எவரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை அரசுக்கு இல்லை என்றும் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
5: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50-கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra-களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச Mohammed Levy 437-477-7960 437-477-7960.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
4: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
5: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவமிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
6: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
5: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
7: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்,
8: என்னது
7: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
10: 416-900-4599.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசை எங்கும் கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இத்தோடு இன்றைய கோஃபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளப் போகின்றோம்.
1: மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்து நம்ம ஒரு நீங்க தொகுத்து வழங்க ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
1: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நீர்களே.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
3: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
2: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
3: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
2: இலவச ஆலோசனைகளுக்கான உங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651.
0: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை 32,500 கனடியன் டாலர்ஸ் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா,
2: 602-571-4848. ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட். இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்மன் ஸ்டீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
5: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை, 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
6: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 June 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்று வழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்பிடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332, 416-292-3220. 0600-6479-75-0524.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551 416-558-2551.
2: Sunflower Furniture வழங்கும் மாபெரும் summer clearance sale. ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள Sunflower Furniture வழங்கும் summer clearance sale. 1970 Elsmere Road, Unit 6, Scarborough, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு ஜோசி கேட்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரிஷி, நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிபாஜினி.
5: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன், எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் அதே நல்ல சுகத்தோட.
4: பரவாயில்ல, பல விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க போடுங்க. விரைக்க கூட்டிக் கொண்டு
5: ஏராளமான விஷயங்கள்
4: கையில குடையும் கொண்டு வந்திருக்கீங்க.
5: அதான் இந்த சமர் வந்துட்டேன் இவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் நான் இன்னும் வரல என்று சொல்ற மாதிரி ஒரு காலநிலையா இருக்கு.
4: காணப்படுகிறது.
5: வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 3% குறைவடை இருக்கின்றது.
4: சரி, இப்பொழுது ஃபீபா உலக கிண்ண போட்டி 2வது 7 மணிக்கான போட்டி நிகழ்ச்சி 2 மைதானங்களில் போட்டிகள் ஆரம்பித்து இருக்கிறது. இப்பொழுது ஆரம்பித்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்க்கின்ற பொழுது நெதர்லாந்து மற்றும் டுனிசியா நாடுகளுக்கிடையே இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதுபோல ஜப்பான் ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கிடையே இப்பொழுது 7 மணிக்கு ஆரம்பமாகி போட்டி நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்தந்த போட்டிகள் முடிவில் கூட நாங்கள் 9 மணியும் 9 வரையும் நாங்கள் உங்களை வந்து தரப்போகின்றோம் என்பதையும் நாங்கள் இந்த வழியில் நேர்படுத்திக் கொள்ளலாம்.
5: ஃபீஃபா உலக கிண்ணம் டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகமாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திகழ்கிறது. எனவே நீங்கள் சொன்னது போலவே அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் வழக்கம் போல தங்கத்தமிழ் வார்த்தையில் ஆரம்பித்து அதைத் தொடர்ந்து நல்லதா 4 விஷயம், அதைத் தொடர்ந்து 7:30 செய்திகள், முதன்மை 3 பகுதி 2வது மணித்தியாலத்தில் வரப்போகிறது.
4: 2வது மணித்தியாலம் இன்றும் வியாழக்கிழமை உங்களுக்காக கலகலப்பு திரி போட்டி காண இருக்கப் போகிறது. அதைத் தொடர்ந்து 8:30 செய்திகள், செய்தியைத் தொடர்ந்து கம்யூனிட்டி கனெக்ஷனோடும் இணைந்து கொள்ளப் போகிறோம் 9 மணி வரை.
5: பாத்தீங்கன்னா ஜீவரஞ்சன், இப்பதான் மேட்ச் ஆரம்பிச்சு, அதுக்குள்ள அமோகமா ஒரு கோல் போட்டுட்டாங்க.
4: ஒரு முடிவோட வந்திருக்காங்க என்னது பார்த்தா, நெதர்லாந்து டுனிசியா இடையே போட்டி நடைபெறுகின்ற விலையில் 2:48 நெதர்லாந்து வந்து ஒரு கோலை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த நிலையில நினைப்படுத்திக் கொள்ளலாம்.
5: நீங்க வரும்போதே நிறைய விஷயம் கொண்டு வந்தேன்னு சொன்னீங்க,
4: கோலையும் கொண்டு வந்தாச்சு. பார்க்கலாம், 9 மணிக்குள்ள எத்தனை கோல் ரக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தகவலை நாங்கள் உங்களோடு தொடர்ந்து தர காத்திருக்கின்றோம். Shak dum dum dum shak dum shak dum dum dum

0: மைதானத்தை பார்க்கின்ற பொழுது பெரிய பரபரப்பாக விறுவிறுப்பாக இருக்கிறது ஆட்டம் என்று சொல்லலாம் இல்லையா அனிபாஜினி?
1: நிச்சயமா, நாங்க பாட்டு போட்டுட்டு வர்றது இன்னொரு
0: அடுத்த கோலையும் இப்பொழுது நெதர்லாந்து அணி வென்றிருக்கிறது. டுனிசியா மற்றும் நெதர்லாந்து கடையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்டத்தில் 7வது நிமிடத்தில் 2வது கோலை பெற்றிருக்கிறார்கள் நெதர்லாந்து அணி என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவரை ஜப்பான் மற்றும் ஸ்வீடனுக்கு இடையில் இடம்பெற்றுக் ஆட்டத்தில் 8வது நிமிடம் கடந்தும் 0-0 என்ற நிதியிலே அவர்கள் தொடர்ந்தும் விளையாடி கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது.
1: எனவே நாங்களும் இந்த அப்டேட்ஸை உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். இப்பொழுது தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றும் ஒரு அழகிய தமிழ் வார்த்தையை தான் எடுத்து வந்திருக்கின்றோம்.
0: இந்த தங்கத்தமிழ் வார்த்தையில் புரை என்ற ஒரு சொல்லை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். உயர்வு பெருமை என்று இதற்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது.
1: ஒருவரின் மேன்மை அல்லது சிறப்பை குறிக்கும் ஒரு சங்ககால சொல் தான் புரை என்ற இந்த சொல்லாகும்.
0: 7:08 FM 102.1 இணைந்திருக்கிறீர்கள்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
3: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ், ஃபுட் பேசிக் முன்பாக JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487. 416-371-1487.
4: கிருஷா லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899. 6472-93-5899.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோட் அண்ட் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 7:23 102.7 FM இரண்டா பீவா உலகக்கண்ண போட்டி 2026 இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டு இடங்களில் போட்டியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நெதர்லாந்து மற்றும் டுனிசியா அணிகளுக்கு இடையிலே 2-2 நெதர்லாந்து பெற்றிருக்கிறது. 23 நிமிடங்கள் கடந்த என்பதை சொல்லிக்கொள்ளலாம்.
1: கன்சஸ் சிட்டியில் அது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாலாஸ் ஸ்டேடியத்திலும் கூட ஜப்பான் மற்றும் ஸ்வீடனுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 24 நிமிடங்கள் முடிவடைந்த நிலையில் 0-0 எந்தவித கோல்களும் எந்த அணியும் இன்னும் அடிக்கவில்லை, எனவே பெறவில்லை. 0-0 என்ற நிலையில் போட்டி பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: கடுமையா விளையாடினாலும் இப்ப ஹைட்ரேஷன் பிரேக் கொடுத்திருக்காங்க. தண்ணியை குடிச்சு அடுத்த ஆண்டு பார்க்கலாம். பொறுத்திருந்து சரி, நல்லதா நாலு விஷயத்துக்கு நாங்க வருவோம்.
1: இன்று என்ன சொல்ல வரமெண்டா, வாழ்க்கை மாறும் நாளுக்காக காத்திருக்காமல் ஒவ்வொரு நாளையும் மாற்றும் மனிதனாக மாறுங்கள் என்றுதான் சொல்ல வரோம்.
0: சிறந்த நாள் ஒன்று தானா வந்து விடாது. நாம் இன்று எது செய்யும் சில நல்ல முடிவுகள் பழக்க வழக்க முயற்சிதான் நாளைய வாழ்க்கையை உருவாக்குகின்றன.
1: ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினால் ஒரு நாள் திரும்பி பார்க்கும் பொழுது வாழ்க்கையே மாறியிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். எனவே ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றும் ஒரு வாழ்க்கையை மாற்றும் விஷயமாக செய்யுமாறு கேட்கிறோம்.
0: இணைந்திருக்கிறீர்கள் FM 102.7 ஊடாக நம்ம ஒரு இவினிங் வளர்த்துக் கொண்டிருக்கிறது.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: வெனிசுவேலாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தால் பல நூற்று கணக்கானோர் உயிரிழந்துள்ள நிலையில் உடனடி மனிதாபிமான உதவிகளை கனடா வழங்க உள்ளதாக பிரதமர் மாக்கானி அறிவித்துள்ளார். வடமத்திய வெனிசுவேலாவை அடுத்தடுத்து உலுப்பிய இரண்டு நிலநடுக்கங்களால் 10,000 முதல் 100,000 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கக்கூடும் என அமெரிக்க புவியியல் அளவீட்டகம் மதிப்பிட்டுள்ளது. பிராந்திய மனிதாபிமான உதவி அமைப்புகளுடன் தொடர்பில் உள்ளதாக கனடிய வெளி விவகாரத் திணைக்களம் கூறியுள்ளது. தமிழ்நாடு மின்சாரத்துறையின் நிலைமைகள் குறித்த வெள்ளை அறிக்கையினை அமைச்சர் நிர்மல் குமார் வெளியிட்டுள்ளார். மின்துறையில் வெற்றிடமாக உள்ள 20,000 மேலான பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அவர் கூறியுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் 9,000 மேலான பணியாளர்கள் ஓய்வு பெற்றதாகவும் ஆனால் வெறும் 343 வெற்றிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். மின்துறையை மேம்படுத்தாமல் மின்சாரத்தை கொள்வனவு செய்வதிலேயே திமுக கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் நிர்மல்

0: குமார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக அரசு உள்நோக்கத்துடன் இந்த வெள்ளை அறிக்கையினை வெளியிட்டுள்ளதாக முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சாடியுள்ளார். இலங்கையில் ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கே மக்கள் தமக்கு ஆணையை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, சட்ட நடவடிக்கைகளை அரசியல் பழிவாங்கல் என கூறக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். இராணுவத்திலோ புலனாய்வு பிரிவிலோ இருந்தவர்கள் கூட ஏதேனும் ஒரு குடும்பத்திற்கு அதிகாரத்தை பெற்றுத்தரும் நோக்கில் குற்றங்களை செய்திருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்டெஃப்எம் 102.7 பெறும் வாய்ப்பாக 2026 பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. Ahmed Tamseen 437-860-7002
1: Wow! அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினோம்.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal, Ingu Matume, Dr. Pavithra Nandishwarar, Serviye Valangukirar, 416-299-1020.
4: All My Blinds, Sagalavidamana, Blinds Metrum Draperiesai, Uyarandha Tharathilum, Kuraindha Vilaiyilum Tharugindrargal. Ippodu Zebra Blinds, Miga Kuraivaga, $49 Mudal, Free Estimation, Free Insulation. Neengal Verangum Partha Praisekal, Beat Seyyappadum Enavum Uttaravu வாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல். Free estimation, free installation, conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாதஸ்வர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
2: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-0059.
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போனோம். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.

0: இசைஞானி இளையராஜாவின் செயல் பிரியங்க திருவள்ள பாடல் ஒளித்தோய்கிறது. 7:45 நிமிடம் எஃப்எம் 102 தசமையில் ஊடாக அணிந்திருக்கிறீர்கள். சரி, இந்த பொழுதில் நாங்கள் முதன்மை மூன்றுக்குள் செல்ல முன்னர் களம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. தொடர்ந்து 44 நிமிடங்கள் கடந்த நிலையில் தான் டுனிசியா மற்றும் நெதர்லாந்துக்கு இடையில் 0-2, அதாவது நெதர்லாந்து 2 கோல்களை பெற்று தொடர்ந்தும் களமாடிக்கொண்டிருப்பது காணக்கூடியா இருக்கிறது.
1: அதேவேளை இன்னொரு போட்டியும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜப்பான் மற்றும் ஸ்வீடனுக்கான போட்டியும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கேயும் 45 நிமிடங்கள் முடிவடைந்த நிலையில் கோல்ஸ் எதுவும் போட்டிருக்காங்களான்னா இன்னும் இல்ல. 0-0 என்று சொல்லி இருவருமே இந்த கோல்ஸ் போடணும் என்று விளையாடிக்கொண்டிருக்காங்க.
0: கடுமையான போட்டியில களமிறங்கியது காணக்கூடியா இருக்கிறது. ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இந்த பொழுது நாங்கள் முதன்மை மூன்றுக்குள் செல்ல போகிறோம். முதன்மை மூன்றில் என்னென்ன செய்திகள் வெளியாகிருக்குன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, வெனிசுலாவில் ஏற்பட்ட 7.2 மற்றும் 7.5 டிகிரி அளவிலான சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக கனடா ஆரம்ப கட்டமாக 5 மில்லியன் கனடிய டாலர் நிதியுதவி அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: இந்த நிலநடுக்கங்களில் குறைந்தது 188 பேர் உயிரிழந்ததுடன் 1500 மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்களாம். மேலும் பல கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் வந்து கடுமையாக சேதமடைந்த நிலையில் கனடாவின் இந்த நிதி வந்து உணவு, குடிநீர், தற்காலிக தங்குமிடம், மருத்துவ சேவைகள் மற்றும் பிற அத்தியாவசிய தேவைகளை உதவிகளை வழங்க பயன்படுத்தப்படும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
0: டொரண்டோ பெரும்பாகத்தில் மிரட்டி பணம் பறித்தல் சம்பவங்களுடன் தொடர்புடையதாக சந்திக்கப்படும் பலர் நாடு கடத்தப்படக்கூடும் என கெனடிய எல்லிசவிகள் முகாமை துவம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த தீவிர குடிவரவு அமலாக்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாக டொரண்டோவில் சுமார் 200 விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது.
1: 33 நாடு கடத்தல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறனவாம். இதுவரை 17 பேர் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் தெற்காசிய வணிகர்களை குறிவைத்து நடைபெறும் வன்முறை மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் சம்பவங்களை கட்டுப்படுத்த அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
0: அதேபோல கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை தற்போதைய உலக வர்த்தக சூழலுக்கு ஏற்ப நவீனமயமாக்க கனடா நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறதாக செய்திகள் வெளியாகிறது. குறிப்பாக டிஜிட்டல் வர்த்தகம், விநியோக சங்கிலி, பாதுகாப்பு, சுங்க நடைமுறைகள் எளிமைப்படுத்தல் மற்றும் உருவாகி வரும் புதிய வர்த்தக சவாலை எதிர்கொள்ளும் வகையில் தான் இந்த ஒப்பந்தத்தில் மாற்றம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது.
1: இந்த நவீனமயமாக்கல் முயற்சியின் மூலம் வட அமெரிக்க வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்தி கனடிய தொழில்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு நிலையான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த வர்த்தக சூழலை உருவாக்குவதே அரசின் நோக்கம் என்று மாக்கானிக் தெரிவித்திருக்கின்றார்.
0: முதன்மை மூன்றோடு இணைந்திருந்தீர்கள். 7:48 நிமிடம்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் சகல விதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: வல்முறை ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
3: உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழியுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 Rutherford Drive, Unit 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசா. Dental Arts Clinic, 905-761-1181 அல்லது 647-884-9080.
4: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit நை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், Unit 406, 416-908-5656
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.